நேரம் 5:35. 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது அவர் எனக்கே சொந்தம் திரைப்படத்திற்காக பூரணி இந்திரா பாடியுள்ள பாடல்.

நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷத மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி, பராபவ வருடம் ஆணி மாதம் 20 நாள் சனிக்கிழமை, வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்.

0: தக்க நேரத்தில் உதவுகிறவரின் உதவிக்கு ஈடாக மண்ணுலகம் விண்ணுலகம் இரண்டையும் தந்தாலும் போதாது. குறள் எண் 101, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலரிது.
0: இதற்கு இது என்று பலன் கருதி செய்யாமல் தக்க நேரத்தில் உதவுகிறவரின் உதவிக்கு ஈடாக மண்ணுலகம் விண்ணுலகம் இரண்டையும் தந்தாலும் போதாது. குறள் எண் 101, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டெலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz. நேரம் 6:02. நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்போக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை. 7:07 7:25 வணக்கம் பரணி. 7:25 தமிழை அமுதை உரை வழங்குபவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 அன்றாட நிலவரம் அறியலாம். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று

0: காலையேட்டு 2 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபல் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரையிசை. இன்று காலை 9:02 ஆனந்த பொங்கற்று நேரலை நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது முதலீடா நேர விரயமா? கலை 10:02 மனம் விரும்புதே, 11:00 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் சுவாமி விவேகானந்தர் குறித்து அறியலாம். 11:30 ஸ்டெம் சீசன் 7, 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10-12:50 ஸ்நேகிதியே புதிய தலைமுறை பிள்ளைகளிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல், 1:10 நலம் தானா இரவு வேலையும் உடல் நலனும், 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு, 4:02 பொதுகி தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. மாலை 6 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 டெய்லி அப்டேட்ஸ், 7:32 உழவர் உலகம். இன்றிரவு 8:05 காற்று, வேலை வரும் வேலை, 9 மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் திரு சசிசேகர் வேம்படியுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:50 இலக்கிய சாரல், காப்பியங்களில் வினை கோட்பாடு, 10:00 சுகமான ராகங்கள், நேர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will be on a day-long visit to Rajasthan and Gujarat today. The Prime Minister will first travel to Rajasthan, where he will inaugurate the new terminal building of Jodhpur Airport this morning. The project, worth 480 crore rupees, is designed to handle up to 20 lakh passengers annually. He will also launch the modified Udaan scheme in Jodhpur. The scheme aims to accelerate the next phase of aviation-led development. It focuses on multiple strategic components designed to ensure comprehensive and sustainable connectivity. Thereafter, Mr. Modi will travel to Balotra, where he will dedicate, inaugurate and lay the foundation stone for development projects worth approximately 1.06 lakh crore rupees this afternoon. These projects span multiple sectors including petrochemicals, urban transport, railways, roads, renewable energy and power transmission. Developed as a joint venture between Hindustan Petroleum Corporation Limited and the Government of Rajasthan, the 9 million metric tons per annum greenfield refinery cum petrochemical complex has been established with an investment of over 79,450 crore rupees. Later in the evening, Prime Minister Modi will travel to Gujarat, where he will inaugurate the CG semi-outsourced semiconductor assembly and test facility at Sanand. The project is one of the first 4 approved under the India Semiconductor Mission and has been developed with a total investment of over 7,500 crore rupees. Over 1,02,000 enumeration forms across the national capital have been digitized so far. According to the Office of the Chief Electoral Officer of Delhi, about 33,14,000 forms have been distributed as part of the special intensive revision of electoral rolls in Delhi. The house-to-house distribution of electoral enumeration forms is currently underway in Delhi. As part of the exercise, over 13,000 booth-level officers will visit every household till 29th of this month to distribute pre-printed enumeration forms in duplicate to all the existing electors for verification and updation of the electoral rolls. Claims and objections can be filed from 5th of August to 4th of September. The final electoral roll will be published on 7th of October. Electors can fill the enumeration form online at www.voters.eci.gov.in. Union Home Minister Amit Shah and Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan reviewed the situation regarding below normal rainfall and its impact

0: in certain parts of the country due to El Nino. Senior officials from various ministries and departments, including the Union Home Secretary and the Union Agriculture and Farmers Welfare Secretary, were present at the meeting yesterday. Commerce and Industry Minister Piyush Goyal has said that India is on track to achieve its $1 trillion US dollar export target, with nearly 15% of the annual exports already recorded in the first quarter of the current financial year. Addressing the Board of Trade meeting in New Delhi yesterday, Mr. Goyal said to achieve the target, goods exports will need to increase from about $440 billion US to around $530 billion. Union Finance Minister Nirmala Sitharaman and her French counterpart Roland Lescure co-chaired the India-France Economic and Financial Dialogue in Aix-en-Provence city yesterday. Both the ministers recognized the value of the French Development Agency's work in India for the economic development and welcomed the prospects for future projects. In the FIFA World Cup, Argentina were leading 3-2 against Cabo Verde in extra time in their round of 32 match in Miami Gardens in the US as the thrilling encounter underway. Earlier, Egypt advanced to the round of 16 after defeating Australia 4-2 in a penalty shootout at Arlington in the US. Australia and Egypt were tied 1-1 after 90 minutes of regulation time and 30 minutes of goalless extra time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உழைக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது சக்தியின் ஊற்று. விளையாட நேரத்தை எடுத்துக்கொள், அது இளமையின் ரகசியம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கூறிட காரணம் என்ன? உழைப்பு முதல் விளையாட்டு வரை எல்லாமே நேரம் தரும் பரிசுகள் என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றிக்கணி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளை எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும், சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒருமுறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒருமுறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால், அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா?

0: மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள், ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம், காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்களை வீமன் ஆகாஷ்வாணி திறனும் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில். நேரம் 6:16. காதை ஊடுருவும் காலைப்பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில், இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில், புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலருவன வணக்கப்போக்கள்.

0: பிள்ளையார்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் 6:20. இது உங்களை விவன ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க போக்கள். மனதை வென்றவன் உலகத்தையும் வெல்வான். எண்ணங்களை தூய்மையாக்குங்கள், செயல்களை நேர்மையாக்குங்கள், வாழ்க்கை உயர்வடையும். வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் இனி கே வீரமணி பாடிய பாடல்.

நேரம் 6:23. இது உங்கள் விமான ஆகாஷ்வாணி திறனில் விரி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தூரம் பக்தி மனம் பரப்பி கொண்டிருப்பது வணக்க போக்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், அறிவை பகிர்ந்திடுங்கள், அன்பை வளர்த்திடுங்கள், வாழ்க்கை அர்த்தமடையும். நிகழ்ச்சியினை ஸ்வரலதா பாடிய பாடல்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:30. இது உங்கள் அபிமான அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள். வாழ்க்கை ஒரு பயணம், ஒவ்வொரு அனுபவமும் பாடம், ஒவ்வொரு சவாலும் வாய்ப்பு, ஒவ்வொரு நாளும் பரிசு, ஒவ்வொரு மனிதரும் ஆசிரியர். நிகழ்ச்சி நிறைவு பாடல் எம் ஹனிஃபா பாடியது.

கடின உழைப்பு கனவுகளை நனவாக்கும், விடாமுயற்சி இலக்கை அடைய செய்யும் வாழ்க்கை வெற்றியாகும். அன்புள்ளங்களே, இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாகட்டும். இன்றைய பொழுதுகள் யாவும் உங்களுக்கு இனிமையாகட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகட்டும். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இதுவரை பக்தி பாக்களாய் மனம் பரப்பின வணக்கப்பூக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
3: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
4: விவசாயிகள் நிலங்களில் பயிர் அறுவடை மேற்கொள்ளும் போது அறுவடை போக மீதமுள்ள பயிர் கழிவுகளான நெல், வைக்கோல், மக்காச்சோளத்தட்டை, சோளத்தட்டை, பருத்திச்செடி போன்ற தேவையற்ற பகுதிகள் பயிர் கழிவுகள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றை வயலில் எரிப்பதற்கு பதிலாக இயற்கை உரமாகவோ அல்லது மதிப்புமிக்க பொருட்களாகவோ மாற்றுவது சிறந்தது. பயிர் கழிவுகளை சிறு துண்டுகளாக வெட்டி சாணம் மற்றும் மாட்டின் சிறுநீருடன் கலந்து 3-4 மாதங்கள் நிழலில் மக்கச் செய்வதன் மூலம் சிறந்த உரம் தயாரிக்கலாம். மேலும் மண்புழு உரம் தயாரிக்கவும் காளான்கள் வளர்க்கவும் பயன்படுகின்றன. வைக்கோல் மற்றும் மக்காச்சோள தாள்கள் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுகின்றன. பயிர் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் மண் வளம் மேம்படுவதுடன் காற்று மாசும் தடுக்கப்படுகிறது. பயிர் கழிவுகள் மக்கி உரம் ஆவதால் மண்ணிற்கு தேவையான தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மண் பொலபொலப்பாகும். இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து பணத்தை சேமிக்கலாம். பயிர் கழிவுகளை வயலில் வைத்து எரிப்பது தடுத்து நிறுத்தப்படுவதால் புகை மற்றும் காற்று மாசு ஏற்படுவது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. காற்றில் கரியமில வாயு கலப்பது குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. சமீப காலமாக வெட்டி வேர் க்ரோபேக் மூலமாக சாகுபடி செய்யப்படுகிறது. நல்ல வடிகால் வசதியுள்ள மண்வளம் வெட்டிவேர் சாகுபடிக்கு ஏற்றதாகும். கார அமில நிலை 6-8 என இருக்க வேண்டும். வெட்டிவேர் துண்டுகள் மூலமாக நடவு செய்யப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 40,000-60,000 வரை தேவைப்படும். 5-8 சென்டிமீட்டர் ஆழமுள்ள குழிகளில் நடவு செய்ய வேண்டும். வேரிலிருந்து அதிக அளவு எண்ணெய் கிடைக்க ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடவு செய்வது நல்லது. 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் மற்றும் பயிரில்

0: வளர்ச்சிக்கேற்ப உயிர் உரங்கள் பஞ்சகவ்யா போன்றவற்றை தெளிக்கலாம். வெட்டிவேரில் பூச்சி நோய் தாக்குதல் குறைவாகத்தான் இருக்கும். கரையான், வெள்ளை எறும்பு போன்றவை தாக்கும். அதை தடுக்க வேப்ப எண்ணெய் மருந்து தெளிக்கலாம். வேரில் பியூசேரியம் என்ற பூஞ்சான தொற்று காணப்பட்டால் 2 மில்லி ப்ளூ காப்பர் என்ற மருந்தை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். நடப்பட்ட 18 மாதங்களில் அறுவடை செய்ய வேண்டும். கைகளால் செடியை வேருடன் சேர்த்து தோண்டி எடுக்க வேண்டும். வேர்களை இலைகளிலிருந்து தனியாக பிரித்தெடுத்து நன்றாக நீரில் கழுவி நிழலில் 2 முதல் 3 நாட்கள் உலர்த்த வேண்டும். 1 ஏக்கருக்கு 1 முதல் 2 டன் வேர்களும் அதிலிருந்து 8 முதல் 10 கிலோகிராம் எண்ணெய் கிடைக்கும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 74 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரமெல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

பங்குச் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 33 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 32 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 44 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று

0: தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சுமதி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக்

0: பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3வது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று

கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி

0: நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:55.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
5: நான் பேராசிரியர் சுதாகர் சிவசுப்பிரமணியம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றிட்டு வரேன். இப்போ இந்த ஏசி ரூம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்ஸ் ரூஃப்னு ஒன்று போடுவாங்க. அந்த ஃபால்ஸ் ரூப் எதில் போடுவாங்கன்னா இந்த ஸ்டைரோஃபோன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, தெர்மோகூல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிந்தட்டிக் பொருளை வச்சு தான் அந்த ஃபால்ஸ் ரூப் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா அது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா தூக்கி வெளியில் போடணும். வெளியில் போட்டாச்சுன்னா அது என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்பவும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதை குறைக்கணும் அப்படின்னா இயற்கையாக அந்த ஃபால்ஸ் ரூப் பண்ணலாம். மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார். அந்த ப்ரொஃபஸர் செயற்கையாக அவர் ஒரு ஃபால்ஸ் ரூப் மெட்டீரியலை தயாரித்தார். அது வேறு ஒன்றும் இல்லை, வாழையிலேருந்து கிடைக்கிற ஃபைபரை வச்சு அவர் ஒரு ஃபால்ஸ் ரூப் பண்ணார். ஸோ இந்த ஃபால்ஸ் ரூப் முற்றிலும் என்னதுன்னா இயற்கையானது. கூடவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் சேர்த்து பண்ணோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது நானும் இருந்தேன் கூட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோகூல் கீழே வந்து தீ வச்சு பார்த்தோம். அடுத்த செகண்ட் மொத்தமும் பற்றிக்குச்சு. 30 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ்க்குள்ளே மொத்தம் எரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த வாழை ஃபைபரில் செஞ்ச அந்த ஃபால்ஸ் ரூப் மெட்டீரியலில் தீ வச்சு பார்த்தோம். அது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா தீ பட்ட இடம் மட்டும் ஒரு ஓட்டை கிடந்தது, சுற்றி தீ பரவவே இல்லை. இது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஐடியா கொடுத்தது நான் தான். இது எப்போ கண்டுபிடிச்சதுன்னா சின்ன வயசில் வாழைத்தண்டு வாழையில் உள்ள ஃபைபரோட குட்டி வயசில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடை காலத்தில் ஆத்தூர் மாதிரி இடங்களில் என்ன ஆகும்னா நிறைய வாழைகளை பயன்படுத்துவாங்க. வாழை தடைகள் வாழைத்தண்டு இதெல்லாம் காஞ்சி போய் ஃபைபர் ஆகி அடிக்கிற காலத்தில் ஏதாவது இடத்துல இயற்கையாகவே நிறையா குமிஞ்சு கிடக்கும். நாங்கள் மேலே என்ன பண்ணுவோன்னா அந்த உயரமான இடத்துல இருந்துட்டு அந்த குமிஞ்சு கிடைக்கிற வாழைத்தடைக்கு மேலே தீக்குச்சை வச்சு தீப்பத்தை வச்சு அதில் போடுவோம். போடும்போது அந்த தீக்குச்சை அப்படியே கீழே போக போக போயிட்டே இருக்கும். போகிற இடம்லாம் அந்த தீக்குச்சி பட்ட இடம் மட்டும் எரியும், ஆனால் தீ பரவாது. அப்போ மேலேருந்து பார்க்குறதுக்கு ஓட்ட ஓட்டையாக தெரியும். அந்த தீக்குச்சி பயணித்த இடங்கள் ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக தெரியும், ஆனால் தீ பரவாது. அப்போ வாழைக்கு அப்படி ஒரு பண்பு இருக்குது, ஏன்னா அது தீ படுற இடத்துல மட்டும் கருகும், தீயை மேல் கொண்டு பரவ விடாது. இந்த மாதிரி ஒரு பண்பு இருக்குது. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த சோதனையை பண்ணோம். யூனிவர்சிட்டியில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். பண்ணும்போது தான் தெரிஞ்சுது வாழைத்தடையில் செஞ்ச அந்த ஃபால்ஸ் ரூப் தீயை யாராவது கீழே பற்ற வச்சா கூட அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழும், ஒன்று தீ பரவாது, ரெண்டு இயற்கைக்கு உகந்தது. இது மாதிரி எங்கெல்லாம் முடியுமோ அங்கே முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான பொருட்களை பயன்படுத்தினா நம்ம என்ன பண்ணலாம், நிம்மதியாக வாழலாம். சுற்றுப்புறத்துக்கு ரொம்பவும் நல்ல விஷயம். என்ன இது வந்து நடைமுறைப்படுத்தணும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணாருன்னா ப்ரொஃபஸர் வேலுராஜா இந்த மெட்டீரியலை பண்ணி இதை எப்படி உற்பத்தி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி அதை வந்து காப்புரிமை வாங்கினார். ஓகே, காப்புரிமையில் இது இருந்தது. சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா காப்புரிமை அடுத்தல எக்ஸ்டெண்ட் ஆகாமல் அது இருக்குது. இப்போ யார் வேணாலும் அந்த தொழில்

0: உற்பத்தி எடுத்துக்கலாம், எடுத்து வியாபாரம் பண்ணலாம், என்ன செயற்கையாக அந்த ஃபால்ஸ் ரூப் போடலாம், அந்த மாதிரி தொழில் பண்ணலாம். இந்த நாலேஜ், இந்த டெக்னாலஜி அப்படியே இருக்குது, இன்னும் யாரும் பயன்படுத்தலை. விரும்புவங்க அதை எடுத்து பயன்படுத்தி இயற்கை சூழலுக்கு உகந்ததாக மாற்றி என்ன இந்த மாதிரி செயற்கையாக தெர்மோகோல் பயன்படுத்துறத தவிர்க்கிறதுக்கு வழி பண்ணலாம். தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சுழல் விளக்கு செய்தி கட்டுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: சமீபத்தில் பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணித்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது அடுத்த கட்ட அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டுக்கு பயணித்து திரும்பியிருக்கிறார். June 27 to 29 வரை நிகழ்ந்த இந்த பயணம் வழக்கம் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கவனம் ஈர்ப்பதாகவும் அமைந்தது. கடந்த 12 ஆண்டுகளில் 100 முறைக்கு மேல் வெளிநாடுகளுக்கு பயணித்து தேச நலன் காக்கும் ஒப்பந்தங்களையும் நட்புறவுகளையும் நெறிப்படுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகெங்கும் நாடுகள் தங்கள் உயரிய விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தன் தலைமைத்துவத்திற்கு சான்றாக 30க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை பெற்று எவரும் செய்ய வியலாத சாதனையை செய்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அவற்றின் தொடர்ச்சியாக செஷல்ஸ் நாட்டு பயணமும் அமைந்தது. செஷல்ஸ் என்பது இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அருகே உள்ள சுமார் 455 சதுர கிலோமீட்டர் பரப்பு மட்டுமே கொண்ட சின்னஞ்சிறு தீவு. சென்னை மாநகரத்தின் பரப்பளவு மட்டுமே கொண்டுள்ள இந்நாடு புவியியல் ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் கடல் பகுதியில் இது இருப்பதால் கடல் வணிகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா உள்ளிட்ட நாடுகள் இந்த சிறிய தீவில் தங்கள் ரேடார் மையங்களையும் கண்காணிப்பு தளங்களையும் அமைக்க போட்டி போடுகின்றன. இந்தியா செஷல்ஸ் நாட்டுடன் நெருங்கிய நட்பை பராமரித்து வருகிறது. செஷல்ஸ் மக்கள் தொகையில் சுமார் 11% பேர் இந்தியர்கள் என்பதும் இந்த உறவு வலுப்பட காரணமாக உள்ளது. செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி கடந்த 2026 இந்தியாவுக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செஷல்ஸ் நாட்டில் மொத்தம் 115 தீவுகள் உள்ளன. கடந்த 1770 பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 15 பேர் அங்கு குடியேறினர். அவர்களோடு 7 ஆப்பிரிக்கர்கள், 5 இந்தியர்களும் அங்கு குடியமர்த்தப்பட்டனர். இதன் பிறகு இந்தியாவின் தமிழகம், பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் செஷல்ஸ் தீவில் குடியேறினர். ஆப்பிரிக்க கண்டத்தின் மடகாஸ்கர், தான்சானியா, கென்யா, மொசாம்பிக் நாடுகளைச் சேர்ந்த மக்களும் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். தற்போது செஷல்ஸ் நாட்டில் சுமார் 1.35 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் தமிழர்கள். செஷல்ஸின் துணை அதிபர் திரு செபாஸ்டியன் பிள்ளை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். செஷல்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் செஷல்ஸ் நாட்டுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம். அந்த நாட்டில் தரையிறங்கியதும் அவர்களுக்கு சிறப்பு விசா வழங்கப்படுகிறது. இந்த நாட்டுக்கு 6 அதிநவீன ரேடார்களை இந்தியா வழங்கியுள்ளது. வர்த்தகம், பாதுகாப்பில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக செஷல்ஸ் விளங்குகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செஷல்ஸ் நாட்டின் 50ஆம் ஆண்டு தேசிய தினம் June 29 கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு தேசிய தினத்துக்கான விழாவில் சிறப்பு விருந்தினராக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதற்காக விமானம் மூலம் செஷல்ஸ் தலைநகரான விக்டோரியா நகரின் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டின் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி நேரில் வந்து ஆற தழுவி வரவேற்றார். சிவப்பு கம்பள வரவேற்பும் ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது. தலைநகர் விக்டோரியாவில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ந்தார்கள். அவர்களோடு கலந்துரையாடிய பிரதமர் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து இரு நாட்டு தலைவர்களும் விக்டோரியாவில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்காவுக்கு சென்றார்கள். செஷல்ஸ் அதிபர் தனது காரிலேயே பிரதமரை அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. அங்கு ராட்சத ஆமைகள் பாதுகாப்பு மையத்தை

பொறுப்பையிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் மிக வயது முதிர்ந்த உயிரினம் என அறியப்படும் 194 வயது ஜோனதன் என்ற அல்டாப்ரா வகை ராட்சத ஆமைக்கு உணவளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் அன்னையின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் நிகழ்வில் பங்கேற்றார்கள். பிறகு செஷல்ஸ் நாட்டின் நாடாளுமன்றமான தேசிய சபையில் உரையாற்றினார் பிரதமர். இதன் மூலம் செஷல்ஸ் தேசிய சபையில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். இந்த சபையில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற கௌரவத்தை பெற்றதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் என்று குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கிய பிரதமர், கடந்த 2015 தான் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதலில் பார்வையிட்ட இந்திய பெருங்கடல் தீவு நாடு செஷல்ஸ் தான் என்றும், ஒரு தசாப்தத்திற்கு பிறகும் அந்த பிணைப்பு நீடிப்பதாகவும் கூறினார். செஷல்ஸ் நாட்டின் பலம் அங்கு வாழும் மக்கள்தான் என்று குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வந்த மக்கள் தங்களது மாறுபட்ட மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை ஒன்றிணைத்து செஷல்லோயிஸ் என்ற பொதுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ளனர் என்றார். நாடாளுமன்றத்தின் முதன்மை கோட்பாடான வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அவர்கள் தங்களது வாழ்வில் கடைபிடித்து வருவதாக பிரதமர் கூறினார். 50 முன்பு இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவுகள் தொடங்கப்பட்ட போது நமது நட்பு ஆரம்பித்ததாக கூறப்படுவது தவறு. நமது உறவு அதற்கும் முன்பு பல காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது. இந்திய பெருங்கடல் இந்தியாவையும் செஷல்ஸையும் பிரிக்கவில்லை, மாறாக அது நம்மை ஒன்றாக இணைக்கிறது. அதனால்தான் நாம் எப்போது சந்தித்தாலும் பழைய நண்பர்களாகவே சந்திக்கிறோம் என்று பிரதமர் திரு மோடி கூறினார். கடந்த 1770 இந்தியர்கள் முதலில் செஷல்ஸ் மண்ணில் கால் பதித்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நினைவு கூர்ந்த பிரதமர், இரு நாடுகளுக்கிடையே உள்ள ஆழமான பண்பாட்டு தொடர்புகளை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். கடந்த 1976 செஷல்ஸ் நாடு சுதந்திரம் அடைந்த போது அதன் விக்டோரியா துறைமுகத்தில் இந்தியாவின் INS நீல்கிரி போர்க்கப்பல் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்போது 50 பொன்விழா ஆண்டிலும் இந்தியாவின் INS தர்காஷ், INS இஷாக் ஆகிய நவீன போர்க்கப்பல்கள் செஷல்ஸ் மண்ணில் இருப்பதை பெருமையோடு சொன்னார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச அரங்கில் உரையாற்றிய 20 வெளிநாட்டு நாடாளுமன்றம் செஷல்ஸ் ஆகும். இதையடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை நடவடிக்கை மற்றும் நீல பொருளாதாரம் ஆகியவற்றில் ஆற்றிய பங்களிப்பிற்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. செஷல்ஸ் நாட்டின் 50 சுதந்திர தின கொண்டாட்டம் ஸ்டாட் லினிட்டே மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார். பிறகு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி அளித்த அதிகாரப்பூர்வ அரசு விருந்தில் கலந்து கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. செஷல்ஸ் தீவு ஆமைகளின் புகரிடமாக விளங்குகிறது. இதை நினைவு கூறும் வகையில் உத்தரப்பிரதேசத்தின் மொரதாபாத் நகரில் தயாரிக்கப்பட்ட வெண்கல ஆமையை செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். செஷல்ஸ் நாட்டின் துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான திரு செபாஸ்டியன் பிள்ளைக்கு சிக்கிமின் புகழ்பெற்ற ஆர்கிட் ஓவியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். துணை அதிபரின் மனைவி லீனா பிள்ளைக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை அவர் பரிசாக அளித்தார். பிறகு நடந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியா சார்பில் செஷல்ஸுக்கு அதிநவீன ரோந்து கப்பல் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த ரோந்து கப்பலுடன் 5 ரோந்து படகுகள், 6 ஆம்புலன்ஸ் படகுகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்தியா சார்பில் 500 டன் அரிசி, 8500 டன் சிமெண்ட் வழங்கப்பட உள்ளது. இந்தியா உதவியுடன் செஷல்ஸில் கட்டப்பட உள்ள சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. UPI டிஜிட்டல் பண பரிமாற்றம், மக்கள் மருந்தகம், வேளாண் துறை, கைதிகள் பரிமாற்றம், செஷல்ஸ் கடற்படை வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி, விண்வெளி, செஷல்ஸ் தலைநகரில் சிறப்பு மருத்துவமனை கட்டுவது தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 1,250 ரூபாய் கடன் உதவிக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த பயணத்தில் செஷல்ஸ் நாட்டில் மாஹே தீவில் விக்டோரியாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோயிலில் வழிபட்டார் பிரதமர். இந்த கோயில் அந்த நாட்டில் அமைந்துள்ள ஒரே இந்து ஆலயம் என்ற தனிச்சிறப்பை பெற்றுள்ளது. இந்த சிறிய தீவு நாட்டின் கலாச்சார கட்டமைப்பில் இந்திய சமூகத்தின் இருப்பு, நம்பிக்கை மற்றும் பங்கு ஆகியவற்றின் மிக தெளிவான மற்றும் நிலையான அடையாளமாக இந்த கோயில் திகழ்கிறது. இந்த கோயில் அந்நாட்டில் உள்ள தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த செஷல்ஸ் இந்து கோயில் சங்கம் சார்பில்

0: 1992 கட்டப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த கோயிலில் வழிபாடு நடத்திய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து, நவசக்தி விநாயகர் ஆலயத்தின் பகவான் ஸ்ரீ கணேசர் அனைவருக்கும் ஞானம், வலிமை மற்றும் வளத்தை அருளட்டும் என்று பதிவிட்டுள்ளார். செஷல்ஸ் நாட்டுக்கான பிரதமரின் பயணம் இந்தியாவின் பாதுகாப்பு, கடல்சார் வணிகம், ஒத்துழைப்பில் மேலும் ஒரு நேச நாட்டின் பங்களிப்பை பெற்றுத் தந்திருக்கிறது. தேசம் நல்லொளியில் ஜொலிக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: விடுமுறை இருக்க வாய்ப்பில்ல, ஒரு சிலர் பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க. இருந்தா கூட சனிக்கிழமைன்னு சொன்னாலே மெயினான ஒரு விஷயம் மெயின் போடுறது தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு பவர் கட் நிறைய இடங்கள்ல இருக்கு. என்னென்ன இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். சங்கரன் கோவில் கோட்டை, அந்த பெருமாள்பட்டி உபமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய மின் மாதந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால மின் விநியோகம் எந்த பகுதிகளுக்கெல்லாம் தடைபடுது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எந்த பகுதிகளுக்கெல்லாம் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கரன் கோவில் நகர்ப்பகுதி, என்ஜிஓ காலனி, கழப்பாக்குளம், புளியம்பட்டி, வாடிக்கோட்டை, பெரியூர், மணலூர், பெரும்பத்தூர், ராமலிங்கபுரம், வடக்கு புதூர், நகரம் முள்ளிக்குளம், சீவலராயநேந்தல், பெருங்கோட்டூர், அழகாபுரி, இந்த ஊர்களுக்கும் பெருமாள்பட்டி, மாங்குடி, இனாங்கோவில்பட்டி, அருகன்குளம்புதூர், செந்தட்டியாபுரம், எட்டிச்சேரி, தென்மலை, ஆசுப்பிரமணியபுரம், இடையான்குளம், முரம்பு, ஆசிலாபுரம், கூனங்குளம், பருவக்குடி, பந்தபுழி, பி ரெட்டியார்பட்டி, தெற்கு வெங்கநல்லூர், சோலைச்சேரி, வேலாயுதபுரம், இந்த ஊர்களுக்கு இன்னைக்கு மின் விநியோகம் இருக்காது. உங்கள் ஏரியா பக்கம்லாம் பவர் கட்டுங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இதே போல் இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. புளியங்குடி வீரசிங்கமணி துணை மின் நிலையங்களில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் எந்த பகுதியில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளியங்குடி, சிந்தாமணி, ஐயாபுரம், ராஜகோபாலபேரி, ரத்தினபுரி, இந்திரா நகர், புன்னையாபுரம், காடுவெட்டி, சிங்கிலிப்பட்டி, சங்கனாப்பேரி, சிதம்பரப்பேரி, சுந்தரேசபுரம், திருவேட்டநல்லூர், சொக்கம்பட்டி, திரிகூடபுரம், மேலப்புளியங்குடி, முள்ளிக்குளம், தலைவன்கோட்டை, துரைசாமியாபுரம், நகரம், மலையடி குறிச்சி மற்றும் வெள்ளக்கவுண்டன்பட்டி, வீரசிகாமணி, பட்டாடைக்கட்டி, அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், பாம்பு கோயில், வென்றிலிங்கபுரம், திருவீட்டநல்லூர், திருமலாபுரம், வடநத்தம்பட்டி, சேர்ந்தமரம், நடுவக்குறிச்சி, இந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்று காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. மக்களை மின்சார சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் காலையில் 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சிருங்க.

0: சில நொடிகளில் நாம் கேட்க இருக்கிறோம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 7:25 வணக்கம் வர நிகழ்ச்சியில் தமிழே அமுதே கேட்கலாம். இணைந்திருங்கள் பன்மலை 102.6.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதார

0: பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின் போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29 வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3 குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்முதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி

0: அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 மணிக்கு கொலம்பியா கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இது உங்களை விமான அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.
2: இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நேர்களினை கேட்க இருப்பது தமிழே அமுதே. உரையினை வழங்குகிறார் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள்.
4: தித்திக்கும் சொல்வளம் திகட்டாத பொருள் விளம், எத்திக்கும் புகழ்வரப்பும் ஏடில்லா கலை விளம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் தமிழிலே எத்தனையோ கவிஞர்கள் நம் தமிழர்னைக்கு பாமாலை சுட்டியிருக்கிறார்கள். அதிலே தனிப்பாடல் உலகிலே தனித்துவமிக்க கவிஞராக விளங்குவர் அந்தகக்கவி வீரராகவன். அந்தகன் என்று சொன்னாலே பார்வையற்றவர் என்று பொருள்விடும். பார்வையற்றவராக இருந்தாலும் கூட அவர் பாடிய அந்த பாடல்களின் இனிமை இருக்கிறதே, அது நம்மையெல்லாம் எங்கோ கொண்டு செல்லும். நகைச்சு வைத்ததும் நயமிக்க பாடல்களை தமிழுக்கு தந்து வகிந்த பெருமை அந்தகக்கவி வீரராகவருக்கு உண்டு. ஆனாலும் கூட அவரால் ஏட்டில் எழுதியதை படிக்க முடியாது, அதனால் நெஞ்சிலே எழுதி படித்தாரா, உள்ளத்திலே படித்ததை 7,000 கோடி எழுதாது தன் மனத்தே எழுதி படித்த விரகன் என்று அவர் கூறுகிறார். எத்தகைய தன்னம்பிக்கை இருந்தால், பார்வையற்றவராக இருந்தாலும் கூட தன்னால் படிக்க முடியும் எழுத முடியும் என்பதை இந்த வாருக்கு பறைசாற்றியிருக்கிறார் என்று எண்ணி பார்க்க வியப்பாக இருக்கிறது. அந்த பாவலன் தந்த பாடல்களிலே இனிமை இருக்கும், நயம் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். அதிலே ஒரு பாடல்தான் இப்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்று தொடங்குகின்ற அற்புதமான பாடல். பாடல் பாடுவனை பாணன் என்று சொல்லுவார்கள். பாணனுடைய மனையாட்டி பாடினேன். அந்த பாணன் பாடி பிழைப்பவன், அரசரை தேடி செல்லுகிறான். அரசரை தேடி அற்புதமான கவிதையொன்று எழுதி ராமன் என்ற வள்ளலை பாடி பரவுகிறான். கேட்ட வள்ளலுக்கு பெரிய பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. விலங்குகளிலேயே மிகப்பெரிய யானையை பரிசாக கொடுக்கிறான். யானை வைத்து தீனி போட முடியுமா என்றாலும் அரசன் கொடுத்து விட்டானே என்று கொண்டு வருகிறார். வீட்டிற்கு பின்னாலே நிறுத்துகிறார். மனைவிக்கு தெரியாது. மனைவி ஆர்வத்தோடு காத்திருக்கிறார். தலைவன் சென்றிருக்கிறான், அதிகமான பொருளை கொண்டு வருவான், நாம் இனிமையாக வாழலாம் என்று ஆசையோடு இருந்த அவள் முன்னாலே வந்து நிற்கிறான் அந்த புலவன், அந்த பாணம். என்ன வாங்கி வந்தீர்கள்? ராமன் என்ற வள்ளலை பாடி பரிசு பெறுவதற்காக சென்றீர்களே, என்ன பரிசு வாங்கி வந்தீர்கள் என்று கேட்கிறாள். அவன் உடனே சொல்லுகிறான், வம்பதாம் கலபம் என்கிறார். கலபம் என்ற சொல்லுக்கு சந்தனம் என்று பொருள். ஓஹோ, சந்தனத்தையா பரிசாக கொடுத்தார்கள்? சரி, பரவாயில்லை, மேலே பூசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை, மாதங்கம் என்று சொல்லுகிறான். மாதங்கம் என்று சொன்ன உடனே அந்த தலைவிக்கு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் மா தங்கம், மிகுந்த தங்கம். பொன் என்று சொன்னால் பெண் மயங்காமல் இருப்பார்களா? எனவே நாம் வாழ்ந்தோம், நம் வாழ்க்கையிலே இனி மகிழ்ச்சி கரை விரண்டு ஓடும் என்று சொல்லுகிறாள். இல்லை இல்லை, வேளம்.

0: என்று சொல்லுகிறார். வேழம் என்று சொன்னால் கரும்பு என்று பொருள்படும். கரும்பா? சரி பரவாயில்லை, தின்னுங்கள் என்று சொல்லுகிறாள். இல்லை இல்லை, பகடு என்று சொல்லுகிறான். பகடு என்று சொன்னால் காளை மாடு. ஓஹோ, காளை மாட்டை பரிசாக கொடுத்தாரா? நம் வயலை உழுவதற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறாள். இல்லை இல்லை, கம்பமா என்று சொல்லுகிறாள். கம்பமா என்று சொன்னால் இந்த கம்பு என்ற தானியத்திலே எடுக்கப்பட்ட மா, அந்த மாவிலே களியை செய்யலாம். ஓஹோ, கம்பமா கொண்டு வந்திருக்கிறீர்களா, களி செய்து சாப்பிடலாம் என்று களிப்புடன் சொல்லுகிறாள். கடைசியிலே அவர் சொல்லுகிறார், கைமா என்று சொல்லுகிறார். கைமாவா? கைமா என்று சொன்னவுடன் அவளுக்கு புரியவில்லை. ஒருவேளை கையுடைய யானையாக இருக்குமோ என்று அவள் எண்ணுகிறாள். அதனால் யானையா பரிசு கிடைத்தது என்று கலங்கி நிற்கிறாள். இங்கே யானை என்ற பொருள் தருகின்ற எத்தனை சொற்களை வைத்து ஒரு வார்த்தை விளையாட்டை கவிஞர் விளையாடுகிறார் பாருங்கள். கழபம் என்று சொன்னால் சந்தனத்தையும் குறிக்கியும் யானையையும் குறிக்கும். மாதங்கம் என்று சொன்னால் மிகுந்த பொன்னையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். வேளம் என்று சொன்னால் கரும்பையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். கம்பமா என்று சொன்னால் கம்புமாவையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். கைமா என்று சொன்னால் கையையுடைய யானையை குறிக்கும். இவ்வாறு யானைக்குரிய பல்வேறு பெயர்களை மிகச்சிறப்பாக இந்த இடத்திலே காட்டி நகைச்சுவை உணர்வை வரவழைக்கின்ற இந்த பாடலை இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி எங்குணர்ந்தாய் பாடானே என்றாள் பாடி. வம்பதாம் கழமம் என்றேன் பூசும் என்றார், மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேன் என்றார், பம்பு சீர் வேளம் என்றேன் தின்னும் என்றார், பகடு என்றேன் உழும் என்றார், பழனும் தன்னை கம்பமா என்றேன் நற்களியாம் என்றார், கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே என்று. அவள் கலங்கினாளோ என்னவோ தெரியவில்லை, அந்த பாட்டை கேட்கின்ற நம்முடைய உதடுகளிலே ஒரு புன்னகை மலர்கிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது, இன்பத்தை தருகின்ற தமிழ் என்று அந்த தமிழை வாழ்த்த தோன்றுகிறது. வணக்கம்.
1: Wimbledon. Yes, I mean, it's fascinating, Mike, isn't it? Djokovic, he's been rolling back the years this week at Wimbledon, age 39, of course. How many more chances is he likely to get to win a record-breaking 25th Grand Slam? Well, he didn't get it all his own way on centre earlier. He was taking on the Frenchman Arthur Rinderknecht, and after racing to a 2-sets-to-love lead on centre, Rinderknecht then won the third set 6-1 before Djokovic then pulled it out of the bag in the fourth. And that victory, can you believe, was a record-equalling 105th win here at Wimbledon, to level with the great Roger Federer.
2: Obviously, to be able to make history of this sport is a huge honor and privilege, and particularly here, you know, I've said it many times, and you know, it's always been a dream childhood tournament of mine. And you know, I just obviously I'm not thinking really about whether it's going to be 105, 6, 4. You know, I'm just really trying to win that match on a given day. You know, today I was quite stressed out, you know, more tension than honestly than usual. I knew it was going to be a very challenging match for me, which it turned out to be. Just happy to overcome this. And yeah, I propose a matchup between me and Roger for 106, you know, whoever wins gets. Let's just stop it here and let's call Roger to come.
1: Okay. That would be fantastic to see Federer and Djokovic at it again. Djokovic, however, in the fourth round will play Russian Roman Safiulin. Now, the qualifier has had to battle many injury problems in recent seasons, and he came through against Brazilian youngster João Fonseca. He was crying on court. What a victory for him.
3: And in terms of the women's draw, Delith, who were the big winners and how did world number one Aryna Sabalenka get on?
1: Yes, Sabalenka relatively untroubled, Mike. She was playing the former French Open champion Yelena Ostapenko and centre. She won 6-4, 6-4. The world number one spoke afterwards about how she continues to work hard to better herself on grass. She's only ever reached the semi-finals here. And she'll next play Naomi Osaka in the fourth round. It's the furthest Naomi Osaka, the four-time Grand Slam champion, has ever got. She's been wowing the crowds here, wearing her full kimono outfit onto court. She's big into fashion. She's also got a daughter, Shai, who actually turned 3 yesterday, which was Thursday. So I'm wondering, how did they celebrate?
4: I don't think I should be telling you this, but she was kind of bad yesterday. So we tried to take her to the park, but then she needed to go to timeout. So we're going to take her to we're going to try to take her to the park again today. But yeah, I mean, it was an

0: Awesome birthday. I mean, she blew out her candle. She made a wish. So I hope her wish is to behave better. But if not, yeah, I mean, today's a new day for her. So
1: hopefully Shai will get to the park at some point. Elsewhere in the fourth round, or to the fourth round, Jessica Pegula is through. American fourth seed dropped just four games against Jessica Buzas-Maniero. Seventh seed Coco Gauff is into the second week at Wimbledon, as too is the former champion Barbora Krejcikova. There was also a win for Karolina Muchova. The 11th seed Belinda Bencic needed three sets to overcome Anna Kalinskaya. And the American 16th seed Iva Jovic is also through. She could be one to watch next week, Mike.
2: Thanks very much, Dalith. That is it for Wimbledon Update for today. Join us next time.
3: நீங்கள் இதுவரை கேட்டது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 டெய்லி அப்டேட். மனிதர்களின் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:35. ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
4: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நெல்லை பண்பலை வானொலி நேயர்களை அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் வழக்கம்போல் சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதலாவது நான்கு வார்த்தைகளை வொகாபுலரிஸ் நியூ வேர்ட்ஸ் பகுதிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அதை பாருங்கள். அசை பிரித்தல் என்று தமிழில் சொல்லுவோம். செலபிகேஷன் என்று பிரித்து அந்த வார்த்தைகளை எப்படி எப்படி நாம் அதை பிரித்து அந்த ஸ்பெல்லிங்கை தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம் என்று இருக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி ஓபி POR PUNITY opportunity சந்தர்ப்பம் வாய்ப்பு. Don't miss this good opportunity to learn English. நல்ல ஆங்கிலம் கற்றுக்கொள்ள நல்ல சந்தர்ப்பத்தை தவற விட்டு விடாதே. ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் சந்தர்ப்பம் வாய்ப்பு. அடுத்தபடியான வார்த்தை இன்னோசன்ட். களங்கம் இல்லாதவர்கள் அப்பாவி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை INNOCENT. இன்னோசென்ட். சில்ட்ரன் ஆர் நேச்சுரலி இன்னோசென்ட். குழந்தைகள் இயற்கையாகவே அவர்கள் களங்கம் இல்லாதவர்கள். அடுத்தபடியாக ஃபிளக்சிபிள் FLEXIBLE flexible, வளையத்தக்க நெகிழும் தன்மை. Always be flexible in everything. எப்போதும் எல்லா காரியங்களையும் வளையத்தக்கதாக இருங்கள் என்று. கடைசியாக இன்னொரு வார்த்தை genuine GEN gen UINE genuine உண்மை உள்ளவர்கள் போலி இல்லாதவர்கள். His smile is genuine. அவருடைய புன்னகை தன்னுடைய புன்னகையை பார்த்தாலே நமக்கு தெரியும் உண்மையா இருக்காங்கன்னு. அந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு அந்த அந்த செயலுக்கு இந்த ஜெனுவின் பயன்படுத்தலாம். ஸோ ஜெனுவின் என்றால் உண்மை உள்ளவர், உண்மை போலித்தனம் இல்லாததுன்ற அர்த்தம். அடுத்தபடியாக பார்க்கிறேன் பாருங்கள். அந்த அந்த கிராமர் பகுதி என்று சொல்லலாம். மை ஃபாதர், அதான் அப்பா வழக்கமா செய்யக்கூடிய ஒரு காரியம், காலையிலே எல்லா வீட்லயும் செய்யக்கூடிய வழக்கமான செயல்பாடுகளை நான் சொல்றேன். மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் காஃபி. இது வந்து நிகழும் எளிய நிகழ்காலம், சிம்பிள் பிரசன்ட். மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் காஃபி. எங்க அப்பா காஃபி குடிக்கிறார். அடுத்தாப்புல அப்பா அடுத்தாப்புல என்ன செய்யறாரு? மை ஃபாதர் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். இது வழக்கமா செய்யக்கூடியதுக்கு நிகழும், அதாவது எளிய நிகழ்காலத்தை நம்ம சொல்லலாம். சிம்பிள் பிரசன்டென்ஸ் அதை பேசி விடுவோம். இதே இது அடுத்த நான் தொடர்ந்து நடக்கக்கூடியது அப்புறம் நான் சொல்றேன். அதாவது நமக்கு அதாவது அப்பா காலையிலே காப்பி குடிப்பாருங்கிறது வழக்கம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இது ஒரு வழக்கம் தான். இதை வந்து தொடர்ந்து நடக்கக்கூடியதை பாருங்க. நம்ம நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது நடக்கக்கூடியது தான் கண்டினியூஸ் தொடரும் நிகழ்காலம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மை ஃபாதர் இஸ் ட்ரிங்கிங் காஃபி. அதாவது அங்க மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் காஃபின்னா வழக்கமா குடிக்கிறாரு, எப்பவும் குடிக்கிறாரு, அதை பத்தி பொதுவா பேசக்கூடியது. மை ஃபாதர் இஸ் ட்ரிங்க்

0: ஸ்பீக்கிங் காஃபின்னா அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்குள்ள சின்ன ஒப்புமை வேற்றுமைங்கிறதுல நம்ம பார்க்கலாம்னு பாக்குறேன். மை ஃபாதர் இஸ் ட்ரிங்கிங் காஃபின்னா இப்ப நான் பேசும்போது அவர் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. மை ஃபாதர் இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர், அப்பா செய்தித்தாள் வாசித்து கொண்டிருக்கிறார். இந்த ரீடுங்கும் போது இன்னொரு வார்த்தை இன்னொரு செயல் எனக்கு ஞாபகத்துல வருது. ரீடுனா வாசித்தல், ஸ்டடின்னா படித்தல். அதான் படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பா வந்து நம்ம பேச்சு வழக்கில் எங்க அப்பா பேப்பர் படிக்காருன்னா சொல்லுவோம், ஆனா உண்மையிலே ரீடு தான் கரெக்ட். ரீடுனா வாசித்தல், ஸ்டடினா படித்தல். த பஸ் கம்ஸ் ஃப்ரம் தூத்துக்குடின், பஸ் தூத்துக்குடியில இருந்து வருகிறது. பொதுவா பஸ் தூத்துக்குடியில இருந்து வருதுங்கிற மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது பஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு வைங்க, த பஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் தூத்துக்குடின் அப்படின்னு சொல்லலாம். இறுதியாக ரெண்டு ப்ராவர்ப் சொல்லலான் இருக்கேன், அதாவது பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட், பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அடுத்தபடியாக இன்னொன்னு, அன் ஈகிள் டஸ் நாட் கேட்ச் ஃப்ளைஸ், அன் ஈகிள் டஸ் நாட் கேட்ச் ஃப்ளைஸ். புலி பசித்தாலும் புல் தின்னாது. ஆங்கிலம் அறிவும் உலகை வெல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.
1: ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்கினார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நேரமேழு மணியின் 40 நிமிடம் நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பால் வந்துட்டே இருக்கு. பால் கீழுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஊத்துமலை, ஆலங்குளம், கீழப்பாவூர் இந்த உபமின் நிலையங்கள்ல இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால காலையில 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் எந்த ஊர்களில் எல்லாம் மின்சாரம் இருக்காது அப்படின்னா ஊத்துமலை, கீழக்கலங்கள், குறிஞ்சான்குளம், மேலமருதப்பபுரம், சோளைச்சேரி, கருவந்தா, அமுதாபுரம், மாவிலியூத்து, கள்ளத்திக்குளம், கங்கனாங்கிணறு, ருக்மணியம்மாள்புரம், ஆலங்குளம், ஆண்டிப்பட்டி, நல்லூர், சிவலார்குளம், ஆண்டிப்பட்டி, ஐந்தான்கட்டளை, துத்திக்குளம், கல்லூத்து, குருவன்கோட்டை, குறிப்பின்குளம், அத்தியூத்து, குந்தப்பாஞ்சான், மாயமான்குறிச்சி, களநீர்குளம், அடைக்கலப்பட்டினம், பூலாங்குளம், முத்து கிருஷ்ணபேரி இந்த பகுதியில் எல்லாம் இன்று காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே போல கல்லிடை, குறிச்சி, ஓத்துலுக்கப்பட்டி, வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, கடையம் இந்த துணை மின் நிலையங்கள்ல இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஆழ்வான் துலுக்கப்பட்டி, ஓத்துலுக்கப்பட்டி, செங்குளம், பாப்பாக்குடி, கபாலிப்பாறை, இடைக்கால், அனைந்து நாடார்பட்டி, தாளையூத்து, பனையங்குறிச்சி, நாலாங்கட்டளை, கீழக்குத்தப்பாஞ்சான், காசி தர்மம், முக்கூடல், சிங்கம்பாறை, அம்பாசமுத்திரம், ஊர்க்காடு, வாகைக்குளம், இடைக்கால், மன்னார்கோயில், பிரம்மதேசம், பள்ளக்கால், அடைச்சாணி, அகஸ்தீர்பட்டி, மணிமுத்தாறு, ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், பொன்மாநகர், தெற்கு பாப்பான்குளம், மூலச்சி, பொட்டல், மாஞ்சோலை, ஆலடியூர், ஏர்மாள்புரம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் காலையில 9 மணி வரைக்கும் பிற்பகல் 2 மணி வரைக்கும், 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே சமயம் கள்ளிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சாட்டுப்பத்து, அரிகேசவநல்லூர், வெள்ளாங்குழி, ரெங்கசமுத்திரம், கூனியூர், காரக்குறிச்சி, கடையம், கட்டேரிப்பட்டி, முதலையார்பட்டி, பண்டாரகுளம், பொட்டல்புதூர், திருமலையப்பபுரம், ராவணசமுத்திரம், ரவணசமுத்திரம், வள்ளியம்மாள்புரம், சிவநாடனூர், மாதாபுரம், மயிலப்பபுரம், வேக்காளிப்பட்டி, மேட்டூர், கோவிந்தபேரி, பாப்பா இந்த ஊருக்கெல்லாம் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. இந்த தகவலோடு உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இசையால் இதே நிருபம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 7:51 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் வள்ளியூர் பணகுடி துணை மின் நிலையத்தில் இன்றைக்கி மாதாந்திர பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பணகுடி, லப்பை குடியிருப்பு, புஷ்பவனம், குமந்தான், காவல் கிணறு, சிவகாமிபுரம், தழவாய்புரம், பாம்பன்குளம், கலந்தபனை, கடம்பன்குளம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே போல் தென்காசி, செங்கோட்டை, சுரண்டை, சாம்பவர் வடகரை உபமின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இன்று காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தென்காசி, மேலகரம், நன்னகரம் குடியிருப்பு, குற்றாலம், காசி மேஜர்புரம், இளஞ்சி, ஐயாபுரம், குத்துக்கல் வலசை, இலத்தூர், ஆயிரப்பேரி, பாட்டப்பத்து, மத்தாழம்பாறை, திரவிய நகர், ராமச்சந்திரப்பட்டணம், மேலமிஞ்ஞானபுரம், செங்கோட்டை, கணக்கப்பிள்ளை வலசை, பெரிய பிள்ளை வலசை, பிரானூர், வல்லம், கற்குடி, புளியரை, தெற்குமேடு, பூலாங்குடியிருப்பு, கட்டளை குடியிருப்பு, சுரண்டை, இடையர்த்தவணை, குளையநேரி, இரட்டைக்குளம், சுந்தரபாண்டியபுரம், பாட்டாக்குறிச்சி, வாடியூர், ஆணைக்குளம், கரையாளனூர், அச்சங்குன்றம், சாம்பவர் வடகரை, சின்னத்தம்பிநாடனூர், பொய்கை, கோவிலாண்டனூர், கள்ளம்புலி, எம்சி பொய்கை, துறைச்சாமிபுரம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
1: உள்ள யாருதான்

கட்டிங்கம்பட்டை கலப்பம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸில் 7:06 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் வரணே நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பாடல் சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வெர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கானா 1 அடித்து முன்னணியில் உள்ளது. 20:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்களே இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது சுவீகாரம் அல்லது தத்தெடுப்பு என்பது பற்றிய ஒரு பொதுவான ஒரு விஷயம். சுவீகாரம், தத்தெடுப்பு, மகவேற்பு போன்ற வார்த்தைகள் அனைத்திற்கும் பொருள் ஒன்றுதான். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தால் பெரும்பாலான பெற்றோர்கள் 10க்கும் குறையாத குழந்தைகளை பெற்றெடுத்தனர். சில வீடுகளில் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தனர். குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தன. அதனால்தான் உலக மக்கள் தொகையில் இன்று நாம் முதல் இடத்தில் இருக்கிறோம். ஆனால் தற்போது மாறி வரும் கலாச்சாரம், மாறி வரும் உணவு பழக்கம், கலாச்சார சீரழிவுகள், தூக்கமில்லாத உழைப்பு, முறை தவறிய திருமணங்கள்,

0: காலம் தவறிய திருமணங்கள், பொருளாதார சூழ்நிலைகள், வியாபாரமாக்கப்பட்ட கல்வி, இன்னும் பல இதுபோன்ற காரணங்களால் தற்போது குழந்தைகள் பிறப்பு விகிதம் மிகவும் குறைந்துவிட்டது. தற்போதைய புள்ளி விவரப்படி சுமார் 40% தாய்மார்கள் கருத்தரிக்கும் வாய்ப்பை இழந்து வருகின்றனர். சொல்லப்போனால் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளை அதிகமாக பார்க்க முடிகிறது. வான்புகழ் வள்ளுவர், பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற என்ற குறளை சொல்லியிருக்கிறார். பிள்ளை செல்வத்தை தவிர மற்றவற்றை ஒருவன் பெரும் நன்மையாக நான் எண்ணுவதில்லை என்று திரு சாலமன் பாப்பே அவர்கள் மேற்கண்ட குறளுக்கு உரையாக சொல்கிறார். அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகள் உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது அவர்கள் அடையும் நிலையை சொல்லி முடிவதில்லை. அப்படிப்பட்ட குழந்தையில்லா தம்பதிகளின் மனக்குறையை போக்கவும் தத்தெடுக்கப்படுதலை முறைப்படுத்தவும் தத்தெடுக்கப்படும் குழந்தைகளின் நலன் கருதியும் இந்து மக்களுக்காக இந்து தத்தெடுத்தல் மற்றும் பராமரித்தல் சட்டம் 1956 என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. தற்போது குழந்தை பெறுவதற்கு செயற்கை கருத்தரித்தல் போன்ற பல்வேறு நவீன மருத்துவ சிகிச்சை விளம்பரங்களை பார்த்திருக்கிறோம். வாடகை தாய், குழந்தை விற்பனை, குழந்தைகள் கடத்தல், விந்தணுக்கள் தானம் போன்றவற்றையும் பார்த்திருக்கிறோம். இதனால் பல்வேறு சட்ட சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் தம்பதிகள் ஏராளம். கையில் வெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அலைந்த கதையாக அருமையான சட்டத்தை வைத்து கொண்டு பணம் படைத்தவர்கள் கூட குழந்தையை விலைக்கு வாங்குவது சட்டவிரோதம் என்று தெரியாமல் விபரமின்றி ஏமாற்றம் அடைகிறார்கள். இந்த தத்தெடுப்பின் நோக்கம் பழைய இந்து சட்டத்தில் 2 விதங்களில் அமைந்திருந்தது. முதலாவதாக தத்தெடுத்தவர் மற்றும் அவரது முன்னோர்களின் நீர்த்தார் கடன் நிறைவேற்றுவதற்காகவும், இரண்டாவதாக தத்தெடுத்தவரின் பெயர் மற்றும் குடும்பத்தை அழியாமல் பாதுகாப்பதற்காகவும் மட்டுமே தத்தெடுப்பு அமைந்திருந்தது. ஒரு குடும்பத்தில் ஆண் பிள்ளை பிறந்தால் எனக்கு கொள்ளி போட ஒரு பையன் பிறந்து விட்டான் என்று பெருமையாக பேசும் பெற்றோர்களை பார்த்திருக்கிறோம். ஆகவே மேற்கண்ட 2 காரணங்களுக்காகவே பெரும்பாலான தத்தெடுப்புகள் நடைபெறுகின்றன. இந்து தத்தெடுத்தல் மற்றும் பராமரித்தல் சட்டம் வேறு மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மதம் மாறியவர்களுக்கும் பொருந்தும். பிறப்பிலேயே இந்துவாக இருந்தால் மட்டுமே பொருந்தும் என கூறவில்லை. ஆகவே பிற மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாறியவர்களுக்கும் இந்த சட்டத்தின்படி தத்தெடுக்க வகை செய்யப்பட்டுள்ளது. யார் தத்தெடுக்கலாம்? குழந்தை இல்லாத 18 வயதுக்கு மேற்பட்ட திட சித்தமுள்ள ஓர் இந்து ஆண் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். தத்தெடுக்க விரும்பும் அந்த ஆணுக்கு மனைவி இருந்தால் மனைவியின் சம்மதம் இல்லாமல் குழந்தையை தத்தெடுக்க முடியாது. புத்தி சுவாதீனமுள்ள 18 வயது பூர்த்தியடைந்த திருமணமாகாத ஒரு இந்து பெண் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகியிருந்தால் அந்த திருமணம் முறிவு பெற்றிருக்க வேண்டும், அல்லது கணவர் வாரிசுகள் இன்றி இறந்திருக்க வேண்டும், அல்லது கணவர் சன்னியாசம் சென்றிருக்க வேண்டும், அல்லது அந்த பெண்ணின் கணவர் புத்தி சுவாதீனம் அற்றவர் என்று நீதிமன்றத்தால் விளம்புகை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண் மட்டுமே ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியும். யார் தத்து கொடுக்கலாம் என்பதையும் பார்க்க வேண்டும். ஒரு குழந்தையின் தாய், தந்தை மற்றும் காப்பாளர் ஆகிய மூவரை தவிர வேறு யாருக்கும் தத்து கொடுக்கும் உரிமை கிடையாது. இந்து தத்தெடுத்தல் மற்றும் பராமரித்தல் சட்ட பிரிவு 9 இது பற்றி விளக்கமாக பல்வேறு சங்கதிகள் கூறியிருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டியது மேற்கண்ட மூவரை தவிர வேறு யாரிடம் இருந்தும் குழந்தையை தத்தெடுப்பது சட்டப்படி குற்றமாகும். ஆகவே தத்தெடுக்கும் முன்னர் குழந்தையின் பெற்றோர் குறித்த முழு விவரங்களையும் பெற்று நன்றாக விசாரித்தறிதல் மிகவும் நலம் பயக்கும். தத்தெடுப்பது ஆணாக இருந்து தத்தெடுக்கப்படுவது பெண்ணாக இருந்தால் தத்தெடுக்கும் தந்தை தத்தெடுக்கப்படும் பெண்ணை விட 21 வயது மூத்தவராக இருக்க வேண்டும். தத்து எடுப்பது பெண்ணாக இருந்து தத்து எடுக்கப்படுவது ஆணாக இருந்தால் தத்து எடுக்கும் தாய் தத்தெடுக்கப்படும் ஆணை விட 21 வயது மூத்தவராக இருக்க வேண்டும். தத்து கொடுப்பவர் தத்து எடுப்பவரிடம் குழந்தையை கொடுத்து தத்து எடுப்பவர் அதனை வாங்க வேண்டும். தத்து கொடுப்பவர்கள் குழந்தைக்கு ஈடாக பணமோ வேறு எந்த பிரதிபலனையோ பெறக்கூடாது. மேலும் அனாதை குழந்தைகள், காப்பகங்களில் இருக்கும் குழந்தைகள், தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் வரும் குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள் ஆகியோர்கள் உரிய பாதுகாவலர்கள் மூலம் தத்து கொடுக்கலாம். பாதுகாவலர்கள் என்பவர்கள் நீதிமன்றம் மூலம் நியமனம் பெற்றவர்கள் அல்லது அரசு ஆணை பெற்றவர்களாகவும் இருக்கலாம். இதன் தொடர்ச்சியை நாளை நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நீங்களே இதுவரை வழக்கென்று வந்தால் நேரல் நிகழ்ச்சி பங்கேற்றவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எந்திரன் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க ஏஆர்ரகுமான் அவர்களின் இசையில. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள்.
2: மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் 1762 திருவாரூரில் பிறந்தவர். இவருடைய 18வது வயதில் இவர் தந்தை தஞ்சாவூரில் குடியேறினார். அங்கு வடதேசத்திலிருந்து வந்த சங்கீத சுவாமிகள் என்பவரிடம் 3 வருடங்கள் சங்கீத லக்ஷண லட்சிய ராகங்களை சியாமா சாஸ்திரிகள் அறிந்து கொண்டார். பின் சங்கீத சுவாமிகள் இவரை பச்சிமேரியம் ஆதியப்பையாவிடம் நட்பு கொண்டு அவரது இசையையும் கேட்குமாறு கூறவே சியாமா சாஸ்திரியும் ஆதியப்பையாவிடம் தொடர்பு வைத்திருந்து அவரிடமிருந்து பல சங்கீத நுணுக்கங்களை அறிந்து கொண்டார். சியாமா சாஸ்திரி அவர்கள் 79 அக்ஷங்கள் கொண்ட 24 அங்கங்களுடைய சர்பநந்தன தாளம் என்ற ஒரு புதிய தாளத்தை அறிமுகப்படுத்தி அதில் பல்லவியும் பாடியிருப்பதாக அறியப்படுகிறது. தமிழ், வடமொழி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார். சியாமா சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீக்ஷிதரை அடிக்கடி சந்தித்து இருவரும் ஒருவருக்கொருவர் தத்தம் பாடல்களை இசைத்து காட்டுவதுண்டு. சியாமா சாஸ்திரிகள் தியாகராஜர் மேல் அபார பக்தியும் உயர் அன்பும் கொண்டிருந்தார். சியாமா சாஸ்திரிகள் சுமார் 300 பாடல்களை இயற்றியதாக கூறுவார்கள். இவர் இயற்றிய பாடல்களில் சுரஜதிகள் மிகவும் பிரபல்யமானவை. அதிலும் பைரவி ராகத்தில் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் அமைந்த சுரஜதி உலக புகழ்பெற்ற சுரசதியாக கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து யதுகுல காம்போஜி மிஸ்ரஜாப்பு தாளத்திலும் தோடி ராகத்தில் ஆதி தாளத்திலும் சுரஜதிகளை இயற்றியுள்ளார். சியாமா சாஸ்திரி அவர்கள் 2 ராகங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒன்று கல்கட, மற்றொன்று சிந்தாமணி. இந்த ராகங்களில் கிருதிகளும் இயற்றியுள்ளார். இவருடைய கீர்த்தனையை கற்றுக்கொள்ளும் பொழுது ராகத்தின் நுணுக்கங்களையும் தாளத்தின் நிர்ணயத்தையும் நம்மால் நன்கு கற்றுக்கொள்ள முடியும். தெய்வ புலவர் திருவள்ளுவர் தமிழ் வேதமாகிய திருக்குறளில் சொல்வன்மை என்னும் அதிகாரத்தில் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்த என்பதைப் போல சியாமா சாஸ்திரியினுடைய கிருதிகளில் சாகித்யங்கள் மிகச்சிறந்த பொருள் உள்ளவையாக அமைக்கப்பட்டிருக்கும். கீர்த்தனைகளிலும் கிருதிகளிலும் இவருடைய முத்திரையை சியாம கிருஷ்ண என்று இணைத்திருப்பார். உதாரணத்திற்கு சாவேரி ராகத்தில் ஆதி தாளத்தில் திஸ்ர நடையில்

என்ற கீர்த்தனையில் சரணத்தில் ஷியாம கிருஷ்ண சோதரி ஷியாமளே என்று பாடியிருப்பார். ஷியாமா சாஸ்திரி அவர்கள் 1827 ஆண்டு இறைவனடியை அடைந்தார். இந்த வகையில் மும்மூர்த்திகளாகிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் மூவருமே திருவாரூரில் பிறந்து இறைவனுடைய புகழை பாடி வேத ஸ்வரூபமாகவே நமக்கு கீர்த்தனைகளை கொடுத்திருக்கின்றனர். இந்த மும்மூர்த்திகளின் கீர்த்தி

0: பிரார்த்தனைகளை நாம் பாடும்போது வேதமும் நாதமும் போல மலரும் மனமும் போல பரிமளிக்கும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேரம் 8:34. நேர்களை கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி. இன்றைய குறுஞ்செய்தி: அரண்மனைக்குள்ளிருந்து ஏதோ சத்தம் கேட்கிறது. மன்னர் இல்லாத நேரமாக பார்த்து ரோட்டில் விட்டை காட்டும் யாரோ ஒருவன் உள்ளே மூட்டை முடிச்சோடு நுழைந்திருக்கிறார். அசையாரி, அப்படியே யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? இந்த கருவிகளை எல்லாம் எடுத்து வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என் கேள்விக்கு பதில் கூறாவிட்டால் என் வாளுக்கு பதில் கூற வேண்டியிருக்கும்.
2: மந்திரியாரே, இது நான் தான், 73 இளையேசி மன்னர்.
1: மன்னா, தாங்களா? பல பல தொலை தொலை ஜிப்பாவும் பைஜாமாவுமாக, ஐயோ, என்ன மன்னா, என்ன கோலம் இது?
2: மந்திரியார், நாம் இன்று நமது அரசவையில் விழா எடுத்து இசைக்கலைஞர்களை கௌரவப்படுத்த இருக்கிறோம். இசைக்கருவிகளை வாங்கி வந்து வைத்தால் மட்டும் போதாது, அதற்கு ஏற்றாது போல் நாமும் மாற வேண்டும். அதுதான் நானும் என்னை ஒரு இசைக்கலைஞராக உணர்ந்து அவர்களை போல உடை உடுத்தியிருக்கிறேன். இந்த கோலத்தில் என்னை கண்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா?
1: மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ கலவரப்படாமல் இருந்தால் சரிதான். இதெல்லாம் என்ன மன்னா இசைக்கருவிகள்?
2: ஆம் பார்த்தீரா மந்திரியாரே, நான் வாங்கிய இசைக்கருவிகளை நான் உமக்கு காட்டி தருகிறேன். இது வயலின்.
1: இது வயலினா? இது வீணை மன்னா.
2: ஓ, பேரை மாற்றி விட்டார்களா? சரி, இதுதான் நாதஸ்வரம்.
1: ஐயோ மன்னா, இது சாக்ஸோபோன்.
2: டேங்க் ஸ்லிப் ஆகி விட்டது, அதை உமது மைண்டில் ஏற்றிக் கொள்ள வேண்டாம். இதை பார்த்தீரா, இதுதான் மிருதங்கம். இது என்னை மிகவும் கவர்ந்து இழுத்து விட்டது. அதுதான் உடனே வாங்கிவிட்டேன்.
1: எது? இது மிருதங்கம்?
2: ஆம் மந்திரியாரே, இதுதான் மிருதங்கம்.
1: ஐயோ மன்னா, இதன் பெயர் தபேலா.
2: ஓ, அதை அப்படியும் கூறலாமா?
1: இப்படித்தான் கூற வேண்டும்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தெரியாமல் பெயரை மாற்றி இருக்கிறார்கள், அவர்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். மந்திரியாரி, இப்போது எனக்கு உம்மால் ஒரு காரியமாக வேண்டும்.
1: என்ன? உதவி? என்ன மன்னா, அதிசயமாக உதவி எல்லாம் கேட்கிறீர்கள். தாங்கள் தான் எல்லாம் தெரிந்தவராயிட்டேன்.
2: அது என்னவோ சரிதான், ஆனால் எப்படியோ இசைக்கருவிகளை வாங்கி வைத்து விட்டேன். இசைக்கலைஞர்களின் இசை விழாவிற்கும் ஏற்பாடு செய்து விட்டேன். விழா மேடை அமைப்பவர்கள் இப்போது வந்து விடுவார்கள். ஆனால் விழாவில் சிறப்பு விருந்தினர், அதாவது இந்த 73 இளையேசி மன்னர். நான் இசை குறித்து ஏதாவது பேச வேண்டும், அதற்கு ஏதாவது நோட்ஸ் இருந்தால் கூறும்.
1: அப்படி வாருங்கள் வழிக்கு. இதற்கெல்லாம் தான் இந்த மந்திரியார் தேவைப்படுகிறார். சரி, போனால் போகட்டும், சொல்கிறேன், நோட் செய்து கொள்ளுங்கள்.
2: என்ன, நான் நோட் செய்வதா? நான் இந்த நாடாளு மன்னன், 73 இளையேசி. ஏய் ரோபோ, கம் கேர். மந்திரியார் கூறுவதை நோட் செய்து வைத்துக் கொள். அதைத்தான் நான் இன்று இசை விழாவில் பேச போகிறேன். சரியாக நோட் செய்து வை.
3: ஓகே பாஸ், நோட் செய்ய வேண்டும்.
2: இப்போது கூறும் எனது செல்ல பிள்ளை ரோபோ, நோட் செய்து வைத்துக் கொள்ளும்.
1: இந்த பந்தாவிற்கு ஒன்றும் குறைவில்லை மன்னா. இசை கலைஞர்கள் மற்றும் பாடல்களை கௌரவிக்கும் வகையில் உலக இசை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21 கொண்டாடப்படுகிறது. 1982 பிரான்சில் முதல் உலக இசை தினம் அனுசரிக்கப்பட்டது. பிரான்சில் மட்டும் கொண்டாடப்பட்ட இந்த தினம் தற்போது 120 மேற்பட்ட நாடுகளில் நடைமுறையில் உள்ளது.
2: ஆமா மந்திரியாரே, இசையை விரும்பாதோர் இவ்வுலகில் இல்லை என்றே கூறலாம். அனைவரது வாழ்க்கையிலும் இசை ஒரு அங்கமாகவே மாறியுள்ளது. ஆமாம், இப்படி ஒரு நல்ல தினத்தை இப்படி இசை தினமாக கொண்டாட வேண்டும் என்ற யோசனை முதன் முதலில் யாருக்கு வந்தது?
1: ஜாக் லாங் என்ற பிரெஞ்சு அரசியல்வாதி உலக இசை தினத்தை பற்றிய யோசனையை முதன் முதலில் முன்வைத்தார் மன்னா. இதை இசையமைப்பாளரான மாரிஸ் ப்ளூரெட்டிடம் தெரிவித்தார். அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்ததனால் அவர் எடுத்த முயற்சியின் காரணமாக முதல் இசை தினம் பாரிஸில் கொண்டாடப்பட்டது. இசையின் உணர்வை போற்றும் வகையில் இளம் தொழில்முறை இசைக்கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
2: ஆ மந்திரியாரி, நம் வாழ்வின் கடினமான நேரங்களிலும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் மன அமைதியை தருவதில் இசைக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை.
1: ஆமன்னா, இசையானது நமது ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இசையை கேட்பதனால் நம் மனநலத்திலும் உடல் நலத்திலும் பல நேர்மறையான எண்ணங்கள் உருவாகுவதாகவும் மன அழுத்தம் குறைவதாகவும் பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் மக்களை ஒன்றிணைப்பதற்கும் இசை மாபெரும் காரணியாக இருக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை மன்னா.
2: மந்திரியாரி, எனக்கு ஒரு யோசனை. இந்த இசைக்கலைஞர்களை கௌரவிக்க இன்று நடக்கும் விழாவில் அவர்களை நான் பாடி மகிழ்விக்க போகிறேன்
1: மன்னா. அப்படியெனில் இந்த அரண்மனை சுற்றி இருக்கும்

0: மாடுகள் கோடிகள் மனிதர்கள் யாரோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டு தாம் இசை கச்சேரியை நடத்துங்கள்.
1: என்ன கூறினீர்?
0: இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேரம் 8:46. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249846458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இப்போ உங்களுக்காக ஆடு புலி திரைப்படத்திலிருந்து வாலி வரிகள்ல எஸ்பிபி மற்றும் சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்கிறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான். ஐயா ஏதாவது கொடுங்கன்னா அவர் பார்த்தார். கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழம் வேட்டியை ரெண்டாக கிழிச்சார். நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி நாலு முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆகா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தச்சுவிட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போது அவர் நினைக்கிறாரா, இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை வந்து திருடன் ஆக்கிவிட்டுது அப்படின்னு நினச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.

0: தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்சி அவர் யார் தெரியுமா, அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு, இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியில்

0: போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது முதலீடா நேர விரயமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கலம்மா. அம்மா, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது முதலீடா நேரம் விரயமா? ஒரு அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: சரிங்க,
2: இன்னைக்கு வந்து குடும்பத்தோட நம்ம நேரம் செலவிடுறத வந்து ரொம்ப குறைச்சிட்டோம்.
1: ஆமா,
2: நம்ம பொருளாதாரத்தை தேடி தேடிதான் மக்கள் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
1: கண்டிப்பா.
2: அதனால ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு குடும்பத்தரும் குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட அதாவது நம்ம ஒரு நம்மளால முடிஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரமாவது உரையாடி கருத்துக்களை கேட்டு என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுட்டு வாழ்ந்தாட்டி முடியுமானா அந்த குடும்பம் நல்ல சுபிட்சமா இருக்கும். அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ற அளவுக்கு நமக்கு துணிச்சலும் வந்துருமா.
1: கண்டிப்பா, கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: வந்து வீண் விரயமா நினைக்கிறவங்க வந்து அது வீணா தான்,
1: நன்றி சார், நன்றி. வணக்கம்,

0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரியோளம் டாக்டர் எம்ஏல காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அது என்ன குடும்பத்தோட இப்ப வந்து சந்தோஷம் தாங்கம்மா, கொஞ்ச நேரமா அதை உட்கார்ந்து பேசுறது. எனக்கு இப்ப வயது 67 அந்த பாய்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்கம்மா.
0: சரிங்க.
1: என்ன காரணம் பாத்தீங்கன்னா, கீழே படிக்கிறப்ப வறுமை, தாயதப்பே ஒரு வகை வேலைக்கு தருவாங்க, நான் பிராணாதே போயிட்டு கிடப்பேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, டாக்டர் ஆன பிறகு என்ன வேலைன்னா, நான் 12-1 விட்டு வரேன், அப்ப பிள்ளைய
0: தூங்கிடுறாங்க.
1: அவங்க காலேஜுக்கு அங்கன்னு ஒரு பேரம்பத்தி எல்லாரும் பள்ளியிடம் கிளம்பினாலும் நான்
0: முடிச்சேன்.
1: நீ அந்த பாக்கியம் கிடைக்கலாமா? ஆனா கிடைக்கலன்னு சொல்லி வருத்தமா பண்ணிருக்கு. தீபாவளி பொங்கல்னா கூட எனக்கு மருத்துவ வேலையிலே சிறப்பு,
0: அதனால செலவிட முடியல, நேரம் செலவிட முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க. சரிங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
2: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 11 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் பெருகமல இருந்து வீரிய முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க.
2: கண்டிப்பா குடும்பத்தோட நேரம் செலவுறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாம்மா அது.
1: சரிங்க.
2: அந்த இது நமக்கு எப்பவுமே கிடைக்காதுமா அது. ஏன்னா இப்ப உள்ள காலத்துக்கு இப்ப உள்ள நேரத்துல பாத்தீங்கன்னா அது குறைஞ்சு போச்சு, ரொம்ப அதிகமாவே குறைஞ்சு போச்சு.
1: சரிங்க.
2: பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் குடும்பத்தை ஒன்னா உட்காந்து பேசி பழகும் அப்படிங்கறதெல்லாம் போயிடுச்சுமா அது.
1: சரிங்க.
2: அது வந்து இப்ப ஏங்கி கூட சூழ்நிலைதான் இப்ப இருக்குது.
1: கண்டிப்பா எல்லாருமே வேலை வேலைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிற நேரத்துல குடும்பத்தோட உட்காந்து இப்ப பேசுற டைம் கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க.
2: ஒரு வீட்டுல ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு போன பார்த்து தண்டியா உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள கூட பேச மாட்டேங்கிறாங்கம்மா.
1: சரிங்க. போன் வந்ததுக்கு அப்புறம் யாளுக்கு ஒரு போனை வச்சுட்டு ஒவ்வொரு ரூம்லயும் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் சரிங்க. நன்றி. நிகழ்ச்சிகள்
2: நன்றி.
1: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க.
3: திருவனந்தபுரம்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது நேரம்
1: எதுக்குமே
3: நேரம் நொடி கூட நேரம் இல்லாத எப்படி இருந்தாலும் குடும்பத்தினருடன் அளவாக பேசி நல்ல முறையில் அது ஒரு மறுக்கும் என்பது என் கருத்து.
1: சரிங்க. நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
3: நன்றி.
1: நன்றி. நன்றி. இன்னும் நம்ம நேயர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். உள்ளத்தை அளித்தா திரைப்படத்தின் பாடல் வந்துட்டே இருக்கு. மனோ சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:18 நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
0: சொல்லுங்க சார்.
1: குடும்பத்தோட நேரத்தை செலவிட்டோம், ஒரு காலகட்டங்கள்ல செலவிட்டோம்மா. இப்ப வந்து அது எல்லா வீட்லயுமே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி ஆயிட்டு. காரணம் என்னன்னா, காலையில 4 மணிக்கு மனுஷன் எழும்புறான், காலையில வேலைக்கு கிளம்புறான், நைட்ல வீட்டுல வந்து சேரும் போது இவங்க சீரியல்ல அண்ணாமலையில அரகுரா போட்டுட்டு மூழ்கி இருப்பாங்க. அது இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து இதுல வச்சு ஒவ்வொரு ரூம்ல நோண்டிட்டு இருக்கீங்க. இதுல யார்கிட்ட என்ன கேக்குறதுக்கு, என்ன சொல்றதுக்கு, நேரத்தை எங்க போட்டு செலவிடுறதுக்குன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கோம். ஆனா குடும்பத்தோட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல 2 நாளாவது எங்கேயாவது ஒரு டூர் கீர் போறது மாதிரி நல்லது. அப்படி அந்த பழக்கத்தை ஒண்ணு நாங்க கடைபிடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு கோவில், எங்கேயாவது ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்கம்மா. குடும்ப உறுப்பினரோட நேரத்தை செலவழிச்சாப்பா அன்பிற்கான முதலீடு அதிகரிக்கும்ப்பா. நம்ம குடும்பத்தில் வந்து மன அளவுல விரயமாக இல்லாம இருப்பதற்கு குடும்பத்தோட கட்ட

0: நேரத்தை செலவழிக்கணும்ப்பா,
1: கண்டிப்பா
0: அப்பதான் ஒற்றுமை அதிகரிக்கும்ப்பா. காலை இரவு நேரத்துலப்பா ஒன்னா ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும்ப்பா. அப்படி சாப்பிடும் போல மன திருப்தி ஏற்படுப்பா, மன அழுத்தமும் குறைப்பா. காலையில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும் போல, நம்ம பணிக்கு போகும் போல, பிள்ளைகளை வந்து உற்சாகப்படுத்தமான பிடிச்சமான உணவு படைக்கலாம்ப்பா, பிடிச்ச பாட்டை பறியலாம்ப்பா, சந்தோஷமாக. அப்பதான் அவங்க வந்து சந்தோஷமாக பாடங்களை கவனிக்க கற்றல் திறன் அதிகரிக்கும்ப்பா. மாலை வேலையிலப்பா கட்டாயம் நம்ம ரெண்டு மணி நேரம் நடத்துப்பா. அலுவலகம் பள்ளியில நடந்தவற்றை வந்து சந்தோஷமாக பகிரலாம்ப்பா. அப்ப அந்த சமயத்துலதான்ப்பா பிள்ளைங்க படிப்புல என்ன குறை இருக்குது, நிறைய என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. நம்மளுடைய பணியில வந்து நிறைய குறையில சொல்லும் போல, ஆகா சமுதாயம் இப்படித்தான் இருக்குமோ, நாளைக்கு சமூகத்துல பயணிக்கின்ற போது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்குவம் கிடைக்கும்ப்பா. குறிப்பாகப்பா வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களும் சேர்த்துக்கறனுப்பா. சேர்த்து ஒன்னா சேர்க்கும் போல அந்த பிள்ளைய நினைக்கீங்க, வருங்காலத்துல நாமும் நம்ம அம்மா அப்பாவை பிற்காலத்துல கவனிக்கணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை ஏற்படும். வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நேர்கெல்லாம் அட்டகசமா கலந்துகிட்டு அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை குறுகிட்டு இருக்காங்க. அடுத்த அன்பினேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். வானத்தை போல திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில எஸ்பிபி சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 27 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: எப்பவுமே கூட்டு குடும்பத்துல இருக்கிறதா சிறப்பா இருக்கும். என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா,
1: சரிங்க,
2: அதோட பெரியவங்களுடைய முன்ன வழிகாட்டி, அதோட மட்டுமல்லாமல் நம்ம ஒரு ஒரு விசேஷம், நம்மள பங்காளி பங்காளி எல்லாம் உட்கார்ந்து ஒரு இடத்த ஒரு உபச்சரிப்பு செய்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் அவங்க குடும்பத்துல உள்ள கஷ்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த இடத்துல நிறைவேறக்கூடிய டைம் கிடைக்கும் அந்த இடத்துல.
1: சரிங்க, அதனால குடும்பத்தோட நேரம் செலவிடுறது நல்லது அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரம் செலவழிக்கிறது உள்ள இருந்தாலும் எப்படி வச்சாலும் நம்ம ஒரு ஒரு விசேஷம் வரும்போது கண்டிப்பாக அந்த நேரத்துல செலவு பண்ணி ஆகணும். அந்த நேரத்துல கண்டிப்பாக நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி நம்மளுடைய நிறை குறைகளை சொல்லி எடுத்தோம்னாலே அந்த குடும்பத்துல ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்பது குழந்தை நலன் கருத்து. வாய்ப்பு, நன்றி.
1: நன்றி, நன்றி நீங்க சில கலந்துட்டதுக்கு. வணக்கம்.
3: காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதா மூலர்குட்டி மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், குடும்பம் வந்து நமக்கு ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒஞ்சலா எடுத்தோம், நம்ம அதோட விழிகள் தொங்குறோம். நம்ம குடும்பம் அப்படி ஒரு குடும்பம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் ஆனந்த புகாண்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வருவேன்.
1: சரிங்க,
3: எதுக்கு இந்த பாருங்க, அது ஒரு செலவுங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு வளர்ச்சி கொடுத்தீங்க,
1: கண்டிப்பா.
3: அதே மாதிரி நம்ம ஒதுக்கணும் மேடம். நேரத்தை வந்து நம்ம வீட்டுல மனைவி இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா அவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க.
1: நம்ம தான் போய் என்னன்னு
3: செய்யணுமா. பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு. பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க,
1: கண்டிப்பா.
3: இருந்தாலும் அப்பாவது ராத்திரி 9 மணிக்கு பேசணுங்கிற ஆர்வம் வந்துருது அவங்களுக்கு,
1: கண்டிப்பாங்க.
3: அப்ப அவங்க கஷ்டம் நஷ்டம் உடம்பு சரியில்ல ஒரு கதையா இருக்காங்கன்னா எங்கிட்ட கேட்பாங்க. அவங்க ஒரு எனக்கு ஒரு வகையினா அவங்ககிட்ட கேட்பேன்,
1: கண்டிப்பா.
3: அதே மாதிரி நண்பர்கள் அதே மாதிரிதான். அதுக்கு ஒரு பண்பலை எடுத்துக்காட்டு மேடம். வாய்ப்பு ரொம்ப நன்றி,
1: நன்றிங்க. ஆமாங்க, குடும்பத்துடன் செலவிடும் நேரம் அன்பையும் புரிதலையும் அதிகரிக்குது. குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பாதுகாப்பு உணர்வையும் உருவாக்குதுன்னு சொல்லலாங்க. குறிப்பா மன அழுத்தத்தை குறைச்சி மன நிம்மதியை தருதுன்னு சொல்லலாம். சிரமமான காலங்களில் கூட குடும்ப உறவுகளே பெரிய ஆதரவாக அமைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த குடும்ப நேரத்தை மீட்டெடுக்க முடியாது. நம்ம கூட பேச போராடு தன்மனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்துக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:35 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: குடும்பத்தோட வந்து நேரத்தை செலவிடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ வந்து நம்ம செலவிடுறது நேரமே இல்லை, அதனால வந்து கருத்து வேறுபாடுகள் நிறைய வருது.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் தலையுதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது அவங்க மனசுல என்ன இருக்குன்றது தெரியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: மனம் விட்டு பேசணும்.

0: அது வந்து என்ன கருத்தா இருந்தாலும் சரி நம்ம ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருக்கோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்க முடியும்,
1: கண்டிப்பாங்க.
0: இல்லைன்னா ஒற்றுமையா இருக்க முடியாது. அந்த நேரம் மட்டும் செலவிடுறது பயனுள்ளதா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமை, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க. சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
2: நலமா
1: இருக்கும், சொல்லுங்க.
2: கண்டிப்பா. அதாவது குடும்பத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறது ஒரு விழா வரும்போது அவங்க வரும்போது அந்த குடும்பத்துல உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு நம்ம ஆறுதலா சில வார்த்தைகள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு தீர்வுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுதான் என்னுடைய.
1: நன்றி, நன்றிங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சூரிய வம்சம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: முடிச்சாலும் கூட பங்கங்கை வேலையில போய் வந்து பிள்ளைகள்லாம் ஜாங்கி வரும் போது பிள்ளைகள்லாம் அழகா டிவி பார்த்துருக்கேன். இதுக்காக என்ன பண்றதுன்னா, இப்போ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் காலத்துல 8 மணி 9 மணி வரைக்கும் கோயில் இருக்க பெருமாள் கோயில் பத்தி பாட்டு
2: படிக்கிறேன்.
1: அந்த நேரத்துல பிள்ளைகள் பேரும் பத்தி எல்லாருமே கோயிலுக்கு கூட்டு போயிருது. கோயிலுக்கு கூட்டிட்டு அங்கே நான் ஒரே ஒரு பாட்டு படிப்பேன். என்ன படிச்ச பாட்டு என்னன்னா, கோவிந்தா ஹரி கோவிந்த். இந்த பாட்டு படிக்கும் பேச்சுல பிள்ளையோட அழகா இந்த நிகழ்ச்சி
2: குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது முதலீடா நேர விரயமா அப்படிங்கறதுதான்.
3: முதலீடுதான். நேரத்தை நம்ம நல்லபடியா செயல்படுத்தும் போது, கணவர்த்தையோ பிள்ளைகிட்டையோ அல்லது மாமியார்த்தையோ செயல்படுத்தும் போது, அவங்க வரவு செலவுகளை எல்லாம் கரெக்டான முறையில சொல்லுவாங்க நம்மகிட்ட.
2: சரிங்க,
3: எப்படி எப்படி வாழ்ந்தோம்,
2: நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்.
3: ஆமா, சிக்கனமா இருக்கிறத பத்தி சொன்னாலே, நம்ம அத பத்தி நடந்தாலே முதலீடத்தான மாறும் நம்மளுக்கு.
2: கண்டிப்பா
3: பெரியவங்ககிட்ட யாரும் இப்ப பேசுறது இல்ல, அதுதான் வேறதமான விஷயமா இருக்கு. பெரியவங்ககிட்ட நிறைய விஷயங்களை நம்ம செலவிடுத்தேன், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளும் வாழ முடியும். எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை வாழும் போது நம்ம மிக நல்ல சிறப்பாகவும் எல்லா விதமான செல்வங்களும் படைத்தவர்களா மாறுவோங்க.
2: முதலீடா
3: மாறுங்கம்மா.
2: நன்றிங்க, நன்றிங்க அருமை, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போராட தன்மையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பசங்க திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:50 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: ஈரோடு சூர்பட்டி வரது இளங்கோமா.
0: சொல்லுங்க.
1: அதாவது குடும்பத்துக்காக செலவிடுறது நம்ம முதலீடுதாமா.
0: சரிங்க.
1: எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல தகவலை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு
0: வச்சுக்கோங்க,
1: அதை அப்படியே மனசுல ஏத்திக்கோங்க, நாளைக்கு ஒரு இடத்த சொல்லுவாங்க.
0: சரிங்க.
1: ஒரு முதலீடு பண்ண வச்சு நம்ம செலவு பண்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய தகவல் அப்படியே சேகரித்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க.
0: அவங்க எதிர்காலத்துக்கு பயன்படும்.
1: ஆமா, எதிர்காலத்துக்கு. அதே மாதிரி நம்ம பேரம் பேத்துக்கு சொல்றப்பயோ ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது அது புது விஷயமா இருக்கும்.
0: கண்டிப்பா நமக்கு தெரியாத கேட்டுக்கலாம்.
1: ஆமா, அப்ப அவங்க அதை சேகரிச்சு எங்க தாத்தா சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப, இந்த குடும்ப விஷயத்தில் நம்ம இந்த குடும்பத்தை சொல்லும் போது எப்பயுமே முதலீடுதாமா. எந்த விஷயமா இருந்தாலும் நல்லது செஞ்சாலும் முதலீடுதான், தீயதை செஞ்சாலும் முதலீடுதான். நம்ம தீயதை செய்யாம நல்லதை மட்டும் முதலீடு செய்யலாங்கிறது என்னுடைய கருத்துமா.
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? அருமை தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப
2: அருமையா தெரியும்.
0: சூப்பர், அருமைங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த முன்னேறி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். கண்ணுபட போகுது திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. மனோ பிஜு நாராயணன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஹோட்டல் வேரி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:55 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது முதலீடா நேர விரயமா அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லா நேர்களுமே குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது ரொம்பவே நல்லது, முதலீடு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. உண்மைதாங்க, குடும்பத்துடன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்கால மகிழ்ச்சிக்கான முதலீடுன்னு சொல்லலாம். நேரத்தை பணமாக மாற்றலாம், ஆனால் குடும்பத்துடன் செலவிடாத நேரத்தை எந்த பணத்தாலும் திரும்ப வாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசின அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 167,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்னினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை

0: வரைக்கும் ஜாலக்கேட் ரசிக்க போறீங்க மனம் விரும்புதே. உங்க மனசுக்கு பிடிச்ச பால்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 0462-2256-1132, 0462-2256-1133. சூப்பரான ஒரு சனிக்கிழமையில காலையில் பரபரப்பாக வேலை பார்த்து சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலை சாப்பாடை வந்து ஒதுக்கி வைக்கிறது அந்த முதல்ல இருக்கவே கூடாது. எப்போதும் சொல்லக்கூடிய வழக்கமான ஒரு விஷயந்தான், காலை உணவு தான் தேகத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, மூளைக்கு சுறுசுறுப்பானது, உடல் உறுப்புகளுக்கு செயலை தூண்டக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது. அதனால் காலை உணவை எப்போதுமே மறக்காமல் தவிர்க்காமல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பணியர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: என்ன பாடல் வேணும்? கொம்பன் படத்துல இருந்து கருப்பு நாற்காலைக்கு அந்த பாட்டு விடுங்க மேடம்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: எதனால அந்த பாட்டு பிடிக்குமோ?
1: பாட்டு நல்லா இருக்கும்
0: அதனால. சூப்பர் சூப்பர் அமுதா, நீங்க விரும்பி கேட்ட பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. மக்களே, மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களை நான் வழங்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சில பொது அறிவு கேள்விகளும் கேட்பேன் இல்லையா? அந்த விதத்தில் அடுத்து வரக்கூடிய நேர்க்கான முதல் கேள்வி, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. வள்ளியூர் அமுதா, அவங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648 எண்களை மறுபடியும் சொல்றேன், 0444249648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி ஏ ஜி

0: enchn1@gmail.com. மனமிருமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை டிக்கடை மாரசாமி, நலமா இருக்கலாம்?
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து தென்மேற்கு பருவக்காற்று படத்துல இருந்து.
0: சரி. கொடுத்துடலாம் பாடல். எப்படி இருக்குது தென்மேற்கு பருவக்காற்று படத்துல இருந்து பாட்டு வருதே, கிளைமேட்லாம் உங்க ஏரியா பக்கம் எப்படி இருக்குது? காலை நேரம்
1: நல்ல காத்தடிக்கு, அதனால வந்து பாட்டு கேட்கறது.
0: ஆஹா ஆஹா, அதான் சிட்டுவேஷன் சாங்கு. சூப்பர் சூப்பர், உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
1: இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் தான்
0: நினைக்கிறேன். அருமை அருமை, சரியான பதில் அதுதான். நினைக்கிறதுன்னு அவங்க தான். அருமை, நன்றி நன்றி, சரியா பதில் சொல்லியிருக்கிறீங்க. முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் பணியாற்றியப்ப அக்னி மற்றும் பிருத்வி மாதிரியான ஏவுகணைகளை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிச்சாங்க. நாட்டினுடைய பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பத்தில் இவருடைய அளப்பரிய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படிங்கிற அழைக்கக்கூடியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை தான் நாம் அப்படி அழைக்கிறோம். நிகழ்ச்சியில் அவர்களுடைய அடுத்த நேர்கான கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது? இப்போ பாடல் பசுவந்தனை டீ கடை மாடசாமி அவங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: ஆயால் இதயம் நற்பம் ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz-ல 10:17 நிமிடத்தில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே மனசுக்கு பிடிச்ச பல்கலை நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த முனையர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து தர்ம திரைப்படத்துல இருந்து சந்தைக்கு வந்த கிளி.
0: சூப்பர் பாடல் கேட்டு கொடுத்துடலாம் உங்களுக்காக. நான் ஒரு கேள்வி கேட்டதுனே, இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது? நன்றி. அதாவது இந்தியாவினுடைய மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் வந்து குஜராத் தான். கடற்கரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குமா. நாட்டினுடைய, நம்ம இந்திய தேசத்தினுடைய மொத்த கடற்கரை நீளத்தில் கிட்டத்தட்ட 24% இந்த மாநிலத்தில் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 41 துறைமுகங்கள் இந்த மாநிலத்தில் இருக்குது. அதனால தான் இந்தியாவினுடைய மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலமாக குஜராத் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நேர்காணல் கேள்வி, தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல ரெட்டை வேடத்தில் நடித்த நடிகர் யார்? டபுள் ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல ரெட்டை வேடத்தில் நடித்த நடிகர் யார்? இப்போ பாடல் உடையம்பலி சுதா, உங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நிமிடத்துல ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே மகளே, இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சுப்பவா நேயர்கள்லாம் பாடல் கேட்டுட்ருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் வரிக்காக, இசைக்காக, இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்காகலாம் பாடல் கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன பாடல் விரும்பி கேட்க போகிறாங்க கேட்கலாமா உங்ககிட்டயே? வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் கார்த்திகேயாவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாப்பேட்டையிலிருந்து வாத்திகர்கார் விஜயேந்திர சார். மேடம், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் விஜயன் சார். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
2: மேடம், எனக்கு படம் இன்னைக்கு வந்து திருமூர்த்தி. பாடல் வந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி.

0: கண்டிப்பா எல்லா மாவட்ட நேயர்களுக்கும்
1: தமிழ்நாட்டுலாம்.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தமிழ் சினிமாவில முதன் முதல்ல இரட்டை வேடத்துல நடித்த நடிகர் யார், கெஸ் பண்ண முடியுதா? ஆண்தான். ஆப்ஷன் குடுக்கட்டுமா? ஆப்ஷன் ஏ வந்து பியு சின்னப்பா, ஆப்ஷன் பி வந்து நாகேஷ். நன்றி விஜயன் சார், நீங்க விரும்பி கேட்டப்பால் உங்களுக்காக ப்ளே பண்றேன். தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல இரட்டை வேடத்தில் நடித்த நடிகர் பியு சின்னப்பா. 1940 வெளியான உத்தம புத்திரன் அப்படிங்கிற படத்துல விக்ரம பாண்டியனாகவும் சொக்கலிங்க பாண்டியனாகவும் சொல்லி டபுள் ஆக்ஷன் கொடுத்துருப்பாரு பியு சின்னப்பா. தமிழ் சினிமாவில் முதல் இரட்டை வேட திரைப்படமும் இதுதான். முதல் இரட்டை வேடத்தில் நடித்த நடிகர் பியு சின்னப்பா அவர்கள். நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர்கான கேள்வி, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இப்ப பாடல் கேட்கலாம், தர்மபுரி விஜயன் அவங்களுடைய விருப்பத்தில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. சுவாமி விவேகானந்தர் அவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 12:10-12:50 பெண்கள் மட்டும் அங்கே இருக்கும் நேரலி நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, புதிய தலைமுறை பிள்ளைகளிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள். மனவரமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனேயர் வணக்கம்.
3: வணக்கம் அன்பு ஜெமி.
2: வணக்கம்.
3: போய் சிறுவாணித்தாரு
2: கந்தசாமி ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வேட்டையின் பாடல் இருந்துங்க. அடியடி
2: பாடல் கொடுத்துடலாங்க, அப்படியே கோயம்புத்தூர் பாஷை வருதுங்க. சொல்லுங்க.
3: நரசிபுரம் கோயம்புத்தூர் பஸ்
2: வந்துருக்கிறேன்.
3: பஸ்ல வர வர
2: அப்படியே இணைப்பு வந்துருச்சு, கிடைச்சிருச்சு லைனு. சூப்பரா, ஒரு சூப்பரான பாடலும் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாம். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி மறைமலை அடிகளார்.
3: மறைமலை அடிகளார்.
2: சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க கந்தசாமி சார், நன்றி நன்றி நன்றி. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகளார். தமிழில் கலந்திருந்த பிற மொழி சொற்களை, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வடமொழியை நீக்கி தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தக்கூடிய அந்த தனித்தமிழ் இயக்கத்தை 1916 வாக்கில் அவர் தோற்றுவித்தார். தன்னுடைய இயற்பெயரான வேதாச்சலம் அப்படிங்கிறத கூட மறைமலை அப்படின்னு தூய தமிழில் மாற்றிக்கொண்டார். அவரை தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு நாம் சொல்கிறோம், மறைமலை அடிகளார. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கோவை கந்தசாமி அவங்களுடைய விருப்பத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?

இப்படி சூடு.

0: மனப்பல்களை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல 10:09 நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே மனசுக்கு பிடிச்ச பல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 0462216113 0462216113 காலை வெயில் சில்லுன்னு வெளியில் அடிக்க சில்லுன்னு உங்களுக்கு பிடிச்ச பால்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மணியர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். குறும்பிலா தேவி சந்திரகலா.
0: சொல்லுங்கம்மா சந்திரகலா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
1: நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: நல்லா இருக்கிறேங்கம்மா. சொல்லுங்க என்ன பா. எல்லாரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: தேங்காய் படத்துல இருந்து
0: வெட்டுக்கிளி வெட்டி வந்து அந்த பாட்டா சூப்பர். உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாம். நான் அப்ப கேள்வி ஒண்ணு கேட்க மறந்துட்டேன் உங்ககிட்ட. இப்ப நேரடியாவே
1: கேட்டுறேன்,
0: நேரடியாவே கேட்டுறேன். ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி அகிலன். அகிலன் சரியான பதில். நன்றி நன்றி சந்திரகலா, வாழ்த்துக்கள். சரியா சொல்லியிருக்கிறீங்க. ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன். அவருடைய இயற்பெயர் சொல்லணும் அப்படின்னா பி வி அகிலாண்டம், அதைத்தான் அகிலன் அப்படின்னு அவர் வச்சிருக்கிறாரு. 1975

ஆண்டு இவருடைய புகழ்பெற்ற சித்திரப்பாவை அப்படிங்கிற நாவலுக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கக்கூடிய ஒரு விருது. இந்த விருதை பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிற பண்பாட்டு இலக்கிய கழகம் வழங்கிட்டுருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 15 மொழிகளில் சிறந்த எழுத்தாளருக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருது. இந்த விருது 500,000 காசோலை, தங்கமும் செம்பும் கலந்த பட்டயம், பாராட்டு பத்திரம், பித்தளையாலான சரஸ்வதி சிலை, இது எல்லாமே உள்ளடக்கியதான் இந்த ஞானபீட விருது. இப்படிப்பட்ட இந்த ஞானபீட விருது முதல் முதல்ல பெற்ற தமிழ் எழுத்தாளர் அகிலன் அவர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்தனிற்கான கேள்வி, அழகின் செறிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? அழகின் செறிப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? இப்போ பாடல் கேட்டலாம் குறும்புலா பேரி சந்திரகலா விருப்பத்தில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: தோட்டத்துல
1: இருந்து பேசுறீங்களா? சூப்பர் சூப்பர். சொல்லுமா வசந்தா, நல்லா இருக்கிறோமா? என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு ஜானி படத்துல இருந்து நினைவாக நான் கேட்கும் பாடலை போடும் செல்ல தோழிக்கு, காற்றில் எந்தன் கீதம் காணாத உங்களை தேடுது.
1: போங்க கவிஞர் தோத்து பேருவாரு. நீங்க எழுதுகிற லிரிக்ஸ் பாருங்க, அப்படி இருக்குது வரிகள்.
2: செல்ல தோழியோட சேர்ந்த பிறகு கொஞ்சமாட்டு கவிதை வரணும்ல.
1: அட அட அட, சூப்பர் சூப்பர். போங்க, புல்லரிச்சு போச்சு. ஓகே வசந்தாமா, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன். அழகின் சிரிப்பு அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன். பாரதிதாசன் தான்.
2: என்னை பொறுத்தவரை செல்ல தோழிக்குதான்
1: கடைசி ஆண்டதான் முடியுங்க. பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க வசந்தாமா. நன்றிமா, நன்றி. நீங்களும்
2: அந்த பாட்டு வந்து உங்களுக்காகவும் நம்ம முதலமைச்சர் பயணம் பிரிஞ்ச மூத்த அறிவிப்பாளர் உமா கலாச்சி மடியான் அவங்க அடிக்கிற பாட்டு போடுவாங்க. இந்த பாட்டை தேர்வு பண்ணிடுறேன்
1: மேடம். சரிமா, எல்லாருக்காகவும் கொடுத்துடலாம். நன்றி. அழகின் செரிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இயற்கை அழக மையமா வச்சு கடல், தென்றல், காடு, குன்றம், ஆறு, இப்படி பல இயற்கை அம்சங்களை பத்தி செந்தமிழ் அப்படியே அழகுபட விவரிக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு தான் இந்த அழகின் சிரிப்பு. இந்த நூலை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இப்ப பாடலை கேட்கலாமா? பார்க்க நேரி வசந்தா அவங்களுடைய விருப்பத்துல. அதற்கு முன்பாக
3: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 10:55 ஆகாஷ்வாணி தொடர் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.7 மனம் விரும்பதி நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: எங்க அம்மா புள்ளைய போய் காட்டி அம்மா பேசுறது கடையில வந்து தீமா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். எங்க அம்மா கிட்ட பேச ஓடோடி வந்து.
0: ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசி. சொல்லுங்க.
1: ரொம்ப நாள் ஆச்சு. வருஷ கணக்கில் ஆச்சு.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து என் சொம்பு குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து உயிரின் உயிரின் ஒரு நாள் உன்னை நான் அந்த பாட்டு.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம்.

0: உங்களுக்கு என கேள்வி கேட்கட்டுமா? கண்டிப்பா. காலை நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோள் எது? புதனா வெள்ளியா?
1: காலை நட்சத்திரமா?
0: காலை நட்சத்திரம்.
1: காலை நட்சத்திரம் என்னது
0: அழைக்கப்படும் கோள், கிரகம் சொல்லோம்ல கோள், எது?
1: கோள்.
0: ஆமா, புதனா வெள்ளியா?
1: புதன்.
0: புதன் இல்லை, வெள்ளி. அப்ப வெள்ளி. ஏ இல்லன்னா பி, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஆமா, நன்றி பீமாமா, சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. காலை நட்சத்திரம் விடி வெள்ளி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி அழைக்கப்படக்கூடிய கோள் வெள்ளி. சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கிழக்கு திசையிலையும், சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா மேற்கு திசையிலையும் ரொம்ப பிரகாசமாக தெரிகிறதுனால தான் இந்த கிரகத்துக்கு இந்த பெயர் வந்துச்சு. இது உண்மையிலே நட்சத்திரம் கிடையாது, இது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் தான். இருந்தால் கூட இதை நம்ம காலை நட்சத்திரம் விடி வெள்ளி அப்படின்னு சொல்வதுண்டு, வெள்ளி கிரகத்தை. நிகழ்ச்சி நிறைவு பாடல். கடையநல்லூர் பீமா அவங்களுடைய விருப்பத்தில் வந்துட்டே இருக்கு. மக்களை இதுவரைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை

கிரகத்துக்கு இந்த பெயர் வந்துச்சு. இது உண்மையிலே நட்சத்திரம் கிடையாது, இது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் தான். இருந்தால் கூட இதை நம்ம காலை நட்சத்திரம் விடிவெள்ளி அப்படின்னு சொல்வதுண்டு, வெள்ளி கிரகத்தை. நிகழ்ச்சி நிறைவு பாடல் கடையநல்லூர் பீமா அவங்களுடைய விருப்பத்தில் வந்துட்டே இருக்கு. மக்களை இதுவரைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேகா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தாவேகா அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்

பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஒரு மனிதர் வாழ்ந்தது வெறும் 39 ஆண்டுகள் தாங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் விதைத்த சிந்தனைகள் இன்றும் கோடிக்கணக்கான மக்களை ஊக்கப்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த மகான் தான் சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தர் பற்றிய சிறப்பான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். 1863 ஜனவரி 12 கொல்கத்தால நரேந்திரநாத் தத்தா என்ற பெயர்ல பிறந்தாங்க. சிறு வயதுல இருந்தே புத்திசாலித்தனம், தைரியம், ஆன்மீக ஆர்வம் அப்படின்னு நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்காம ஏன் எப்படி அப்படின்னு கேட்டு உண்மையை தேடும் குணம் அவருக்கு நிறையவே இருந்ததுன்னு சொல்லலாங்க. அதனாலதான் பின்னாளில் உலகமே அவரை பார்த்து வியந்தது. சரி, இந்த மகானின் வாழ்க்கை பயணத்தை இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து கார்த்திக் திப்பு அருண் பிரேம் கி பாடிய பாடல் கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

பதினோரு மணி பதினோரு நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நரேந்திரநாத் தத்தா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்த பிறகுதான் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாங்க. அப்புறம்தான் அவரது வாழ்க்கையில் கடவுளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து அவரும் பார்த்துருக்குறேன் அப்படின்னு உறுதியாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அவரோட எளிமை, அன்பு,

ஆன்மீக அனுபவம் இவை எல்லாமே நரேந்திரரை மிகவும் ஈர்த்ததுன்னு சொல்லலாம். குருவின் மறைவுக்கு அப்புறமா இந்தியா முழுவதும் நடந்தே பயணம் செய்தார். மக்களின் வறுமை, பசி, துன்பம் எல்லாத்தையுமே நேரில் பார்த்தாரு விவேகானந்தவர்கள். அப்போதுதான் மக்களுக்கு சேவை செய்வதே இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள் ஆழமாக வேரூன்றியதுன்னு சொல்லலாங்க. ஆயிரத்தி 1893 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு சுவாமி விவேகானந்தருக்கு கிடைச்சது. அங்கே பேசும்போது அவர் ஆரம்பிக்கும் போதே சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற அவர் பேச்சை தொடங்கியவுடன் அரங்கமே கரகோஷத்தில் அதிர்ந்ததுன்னு சொல்லலாம். இந்தியாவின் ஆன்மீக பெருமை, மத நல்லிணக்கம், மனிதநேயம் இவை எல்லாத்தையும் உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அந்த ஒரே உரை இந்தியாவை உலக நாடுகள் புதிய பார்வையில் பார்க்க வைத்தது, இந்திய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையும் பெருமையும் ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, ஆதவன் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:18 நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனிதருநாடு. இன்னைக்கு நம்ம மனிதருநாடு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள் என்று விவேகானந்தரின் வார்த்தை இன்று வரை இளைஞர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். உடல் வலிமை, மன உறுதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை இவை எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி பெற அவசியம் அப்படின்னு அவர் வலியுறுத்தினார். புத்தக அறிவு மட்டும் போதாது, நல்ல மனிதராக வாழும் பண்பு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்கள் தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. 1897 ராமகிருஷ்ண மிஷனை தொடங்கினார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். கல்வி, மருத்துவம், பேரிடர் நிவாரணம், ஆன்மீக பணி என பல துறைகளில் இந்த அமைப்பு இன்றும் சேவையாற்றி வருதுன்னு சொல்லலாம். July 2, 1904 வெறும் 39 அவர் மறைந்தார். ஆனால் அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு இளைஞனும் தனது திறமையை நம்ப வேண்டும், உழைக்க வேண்டும், சமூகத்திற்கு பயன்படும் மனிதராக வளர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவாக இருந்தது. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சுரா திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்னைக்கு நம்ம மனிதரை நாடு நிகழ்ச்சியில சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவி மட்டும் இல்லைங்க, சிறந்த சிந்தனையாளர், ஊக்கமிகள், மூக்கமளிக்கும் பேச்சாளர், இளைஞர்களின் வழிகாட்டி, இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய மகான். இன்றும் ஜனவரி 12 அவரது பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுது. இளைஞர்கள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதைன்னு சொல்லலாம். நாமும் அவரது சிந்தனைகளை வாழ்க்கையில் பின்பற்றுவோம், நம்பிக்கையுடன் உழைப்போம், நம்மையும் உயர்த்தி நாட்டையும் உயர்த்துவோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:49 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில முதல் பாடலாக ஆவாரம் பூ திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும் வாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நேயர்கள், 12:10 மற்றும் 12:50 பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் புதிய தலைமுறை பிள்ளைகளிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தொலைபேசி எண்களுக்கு நேரலையில் நிகழ்ச்சிகளுக்கு 04-62-256-1132 என்கிற எண்ணிலையும் 04-62-256-1133 என்கிற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 1:10 நலம் தானாவில் இரவு வேலையும் உடல் நலனும், 1:55 நலம் தானாவில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள். ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:15 திரை அருவி, 3:02 குக்கு நேர்பாடல் நிகழ்ச்சி இருக்கலாம். குக்கு

0: குறுஞ்செய்தியை குரல் பதிவு மற்றும் குறுஞ்செய்தியாக நீங்கள் அனுப்புவதற்கு தொலைபேசி எண் 9443360074 மாலை 4:02 பொதுகை தும்பி நிகழ்ச்சி, 5:02 ஞாபகம் வருதே முதியோர்களுக்கான நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 கேட்கலாம் நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 டெய்லி அப்டேட்ஸ் கேட்கலாம், 7:32 உழவர் உலகம், இன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் நேர்முகம், பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சுமதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:05 வேலை வரும் வேலை, 9:00 மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் திரு சசிசேகர் வேம்படியுடன் நேர்முகம் கேட்கலாம், 9:15 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி, இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் காப்பியங்களில் வினை கோட்பாடு பற்றி தான் பேச இருக்கிறாங்க, 11:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்களே இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீங்க, கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியின் நேயர்களுக்கு இப்போது நீங்களும் ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, 044249864458 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்கள் கேட்கலாம். விண்ணப்பங்களுக்கும் மின்னஞ்சல் முகவரியை சொல்கிறேன், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்பலாம். ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். நேர்களே மனம் விரும்புதே மற்றும் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-62-256-1132 என்கிற எண்ணிலையும், 04-62-256-1133 என்கிற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரலை நிகழ்ச்சிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் குக்கு நிகழ்ச்சிக்கு நேர்கள் குறுஞ்செய்தி மற்றும் குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 944-33-607-94 என்ற எண்ணுக்கு நீங்கள் குறுஞ்செய்தி மற்றும் குரல் பதிவு அனுப்பலாம். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Sai Ramujtaba. Prime Minister Narendra Modi today inaugurated the new terminal building of Jodhpur Airport in Rajasthan. The project has been developed at a total cost of 480 crore rupees. Spread over an area of more than 23,000 square meters, the new terminal building is designed to handle up to 20 lakh passengers annually. The inauguration of the new terminal building at Jodhpur Airport will provide a significant boost to tourism, trade and employment generation in the region. Mr. Modi also launched the modified Udaan scheme in Jodhpur. With an allocation of 28,840 crore rupees over the next 10 years, the scheme aims to accelerate the next phase of aviation-led development. The Bilateral Investment Agreement, or BIA, between India and Israel came into force today. The agreement was signed in September last year in New Delhi. The Finance Ministry said that the BIA is a landmark step towards strengthening bilateral economic relations and ensuring a secure and predictable investment climate. The Ministry noted that the BIA is expected to contribute to increased cross-border investment activity and further deepen the economic partnership between India and Israel. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have paid tributes to Swami Vivekanand on his death anniversary today. In a social media post, Mr. Radhakrishnan described Swami Vivekanand as a great patriot, philosopher and spiritual visionary. He said that Swami Vivekanand rekindled India's civilizational consciousness and carried the timeless wisdom of the country

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
5: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட். வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இப்பொழுது கேட்க போறீங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. நேரம் 12:11 ஆயிட்டிருக்குது. நிகழ்ச்சியில உங்களோடைய இணைஞ்சிருக்கிறோம். நான் உங்க ஆர்ஜே விஜய், மற்றும்
7: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
6: பிரேமி வணக்கம்.
7: வணக்கம், சொல்லுங்க விஜய்.
6: இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ல தான் நம்ம பேச போறோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்சி கிட்ஸ், அது மட்டும் இல்லாம ஆல்பா கிட்ஸ் அப்படிலாம் வந்துட்டாங்க. அடுத்த தலைமுறை வந்து தலையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, இளம் தலைமுறை பிள்ளைகள், இளைஞர்கள், இவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒவ்வொரு தலைமுறையுமே அடுத்து வர தலைமுறைகள் கிட்ட இருந்து தங்களுடைய முதுமையும்

0: சேர்த்து இளமையை கலந்து வாழ்க்கையில் நம்ம அடுத்தபடி ஏதாவது ஒன்று நம்ம திருத்திக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்படி நீங்கள் திருத்திக்கிட்ட விஷயங்கள், அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், இதுதான் நம்ம பேச போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0462-256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நான் வந்து அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் எப்படி அப்படின்னா, இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பயப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்றது என்னால் பார்க்க முடியுது. அதாவது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக அணுகாமல் இது இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்க இருக்கிறத பார்க்கும்போது, ஓ நம்மளும் இப்படி இருந்தால் நமக்கு நிறைய எமோஷ்னல் பிரச்சனைலாம் நமக்கு இருக்காதோ அப்படின்றது எனக்கும் தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து இருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். மறுபடியும் நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. முதல் பாடல் கேட்கலாமா பிரேமி?
1: கண்டிப்பாக.
0: இளையராஜா அவங்களுடைய இசையில், கங்கை அமரன் அவங்களுடைய வரிகளில், SPP பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில் தான் நம்ம கேட்க போகிறோம். வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க என்பதையும் நம்ம கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. ஐயா, இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. நன்றி. இன்று சிநேகிதே நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்ன கேட்டுக்கிறோம், என்ன தலைப்பு அப்படின்னா, இன்றைய தலைமுறை பிள்ளைகளிடம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய. முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம். இன்றைய தலைமுறைகள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். ஆமா,
0: ஏதாவது குறிப்பா?
1: என்ன விஷயங்கள்லாம் குறிப்பா? ஏதாவது ஒரு விஷயம்,
2: ஒரு மூணு விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து எதனாலும் கூகுள்ல பாக்குறது, அப்புறம் இந்த மெயில் அனுப்புறது, இதெல்லாம் இன்றைய தலைமுறைகள்ட்ட தான் கத்துக்கிட்டேன். அதுங்கிட்ட வந்து என்னன்னா, இவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்லி கொடுக்கணும்னு ஆர்வமா சொல்லி கொடுக்கும் போது நமக்கு அதாவது திருத்தமா சொல்லி கொடுத்துருதுங்க. இப்ப உள்ள தலைமுறை, அந்த தலைமுறைகளுக்கு எங்க தலைமுறை சிவாதி சிநேகிதிகளையும் நன்றி. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க வந்து டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க எடுக்கிற முடிவு தவறா போகலாம், ஆனாலும் அந்த ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நம்மளால இத முடியும் நினைச்சு எடுக்கிறாங்க இல்லையா, அது அந்த இதையும் நான் கத்துக்கிட்டு சில இடங்கள்ல நானே பரவாயில்ல, ஆனது வரட்டும், நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற இதுல அந்த முடிவை நான் எடுப்பேன். அப்புறம் வந்து அவங்க வந்து வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா அதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து இவங்க அப்படி நினைப்பாங்களோ, அவங்க இப்படி நினைப்பாங்களோ, இல்ல யாருன்னு சொல்லுமோ, அது எதுவுமே இல்லாம இந்த பிள்ளைங்க வந்து நல்லா கொண்டாடிடுதுங்க. அந்த நிமிஷத்தை அதுங்க நல்லா அனுபவிச்சிருதுங்க. நானும் நிறைய தருணங்கள்ல அந்த நிமிஷத்தை அனுபவிச்சிருக்கேன்.
0: நன்றி. நன்றி. சூப்பரா வந்து கலந்துகிட்டீங்க. பேசுனீங்க. நன்றி.
2: நன்றி.
0: இப்போ அவங்க சொன்ன மூணு விஷயமே வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான். அது இப்போ இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்ட் டைமும் பசங்க போறாங்க அப்படின்றத நிறைய பேர் நம்மளால பாத்துக்க முடியுது.
1: படிச்சுக்கிட்டே செலவுகளை அவங்களே பாத்துக்கிறது.
0: ஆமா, நம்ம தலைமுறைகிட்ட வந்து இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இதுவா நினைப்போம். ஆனா அவங்க அப்படிலாம் இல்ல, என்ன வேலை கிடைக்குதோ பார்ட் டைம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்களுடைய செலவு. ஆமா, அவங்களுடைய செலவை தங்களால பாத்துக்க முடியும். என்ன படிச்ச பிறகு அந்த காலேஜ் டைமா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதை முடிஞ்ச உடனே போகிறத நம்மளால பார்த்துக்க முடியும். அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய விவரங்களை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம்.
1: 0404-2251-332 அல்லது 0406-2251-333 என்ற எண்களுக்கு.
0: விளம்பரத்தினை தொடர்ந்து நம்ம பாடல் கேட்க போகிறோம். சந்திரமுகி திரைப்படத்திலேருந்து வித்யாசாகர் அவங்களுடைய இசையில தான் நம்ம கேட்க போகிறோம். புவனா சந்திரா அந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க பின்னி கிருஷ்ணகுமார் மற்றும் திப்பு. பாடல் கேட்டு வந்துடலாம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட தக்கிட்டு தோம்பிட்டு நம்பிட்டு தக தருகிட தக தத்தலாம் தோம் தத்தலாம் தோம் தலித்தலாம்.

0: நக்கஞ்சம். புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 12:27 நிமிடங்களில் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் தொலைபேசி வாயிலாக கலந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. யாரு, எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சகோதரன் விஜய்க்கு. வணக்கம் பிரேமி மேடத்துக்கு. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வாசேவன்ல இருந்து ஆனந்தி பேசுறேன்.
6: நலமா இருக்கும் சொல்லுங்க.
5: இன்றைய தலைமுறையில நிறைய ஒரு ஆச்சரியமா வியப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் அடிக்கடி அவங்க பேசும்போது எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் ஆல் ரைட், தேங்க்ஸ், சாரி, இதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்புறம் படிச்ச படிப்புக்குத்தான் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு இல்லாம துணிஞ்சு சுய தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையுமே நெளிவு துளிவா தட்டி கொடுத்து வேலை வாங்குறாங்க. கடுமையான வார்த்தையை சொல்லாம ரொம்ப தட்டி கொடுத்து வேலை வாங்குறாங்க. நான் நிறைய பாத்திருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய இப்ப வந்து நிறைய நம்ம அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கிறாங்க பசங்க.
4: இருக்கிறாங்க, பரவாயில்ல, சூப்பராவே பாசிட்டிவா வந்த விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
5: நன்றி, நன்றி,
4: நன்றி. ஆமா, உண்மையாவே சுய தொழில் எல்லாருமே வந்து கொஞ்சம் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, துணிஞ்சுறாங்க அப்படின்றது நம்மளால பார்த்து
6: ஏதாவது ஒன்று புது விதமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுதாங்க. புது புதுசு புதுசா நிறைய உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம்.
4: ஆமா, அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க முன்னாடி உள்ள தலைமுறையோட லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்றது நம்மளால பார்த்துக்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் லைஃபுக்கும் போயிட்டாங்க. உடற்பயிற்சி வந்து நிறைய தலைமுறைகள் வந்து அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுவும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ளவங்களையும் வந்து நீங்க பண்ணுங்க, நீங்க ஏன்பா அப்படி இருக்கீங்க, நீங்க ஏமா அப்படியே இருக்கீங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, யோகா எல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி
6: வீட்டில் உள்ளவங்களையும் ஊக்குவிக்கிறாங்க.
4: ஆமா, அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் அவங்க வந்து திருவிழாக்கள் எல்லாத்தையும் ரொம்பவே சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து திருவிழாக்கள்லாம் அவ்வளவா கலந்துக்க மாட்டாங்க,
6: அதுக்கப்புறம் தொடர மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்மளை விட ரொம்ப
4: ஆர்வமாவே இருக்கிறாங்க. நிறைய சட்டை போடுறது, எல்லாருமே வந்து கூப்பிடுறது, வெளியூர்ல இருந்து பசங்க வாங்க இங்க நல்லா இருக்கும், எங்க ஊர்ல திருவிழா பாருங்க அப்படின்லாம் வந்து கூப்பிடுறது. குறிப்பாக நம்ம தேரோட்டத்துக்குமே அவ்வளோ இளைஞர்கள் வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ மக்கள் வெள்ளம் இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டுருக்கிறோம். நேரம் 12:29 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்குது. ஒரு விளம்பரத்தினை தொடர்ந்து நம்ம பாடல் கேட்கலாம். மதராசி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய இசையில விவேக் வரிகளில் ரவி ஜி இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க.
7: முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:34 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். இன்று இளம் தலைமுறை பிள்ளைகளிடம் மற்றும் இளைஞர்களிடம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கோபத்தை அவங்க ரொம்ப கண்ணியமாக வெளிப்படுத்துகிறாங்க. நம்மெல்லாம் கோவப்படும் போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்பாக்கிட்டேயும் சரி, நம்ம அம்மாக்கிட்டேயும் சரி, நம்ம உறவுக்காரன் யாராக இருக்கட்டும், நம்மெல்லாம் கோவத்தில் வந்து அடுக்கடுக்காக வார்த்தைகளை வந்து நம்ம வந்து பேசுவோம். ஆனால் இப்போ உள்ள சின்ன பிள்ளைகளை பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து கோவப்படுறது ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது. கொஞ்சம் கண்ணியத்தோடு கோவப்படுறாங்க, நீ ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு நம்ம வந்து யாராவது சின்ன குழந்தைங்கக்கிட்ட, நான் கோபமாக இருக்கேன் அவங்க மேலே, உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு நம்மளை வந்து புரிய வைக்கிறாங்க. அவங்களோட கோபத்தில் ரொம்ப கண்ணியம் இருக்குது. அதாவது கோபத்தில் மட்டும்தான் நம்ம ரொம்ப நம்ம தடுக்கான வார்த்தைகள் நம்ம நிறைய பேசி நிறைய பேரை வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணிவிடுவோம், ரொம்ப காயப்படுத்திடுவோம் இல்லையா. அதை நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, கற்றுக்கவும் இருக்கிறேன். கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்துங்கள் அப்படின்றது வந்து நம்ம அவங்கிட்டிருந்து கற்றுக்கலாம். நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நீங்கள் இளம் தலைமுறை பிள்ளைகளிடமிட்டும் சரி, இளைஞர்கள்கிட்ட இருந்தும் சரி, நீங்கள் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் பகிர்ந்துக்குங்க. முக்கியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க, ஏ இது உங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கமாக இருக்குது, இதை நீ வந்து விட்டுறாத அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக பாசிட்டிவாக அதை வந்து இன்னும் பரவாயில்லையே நமக்கே தெரியுமே, அவங்க கொஞ்சம் சீன்னா போடுவாங்க, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்களும் வந்து நிகழ்ச்சிகள் கலந்துக்கலாம். 04-22-25-6-1-1-3-2 என்கிற எண்ணிலையும், 04-22-25-6-1-1-3-3 என்கிற எண்ணிலையும். நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையில், விக்னேஷ் சிவன் வரிகளில், விஷால் மிஸ்ரா அவங்களுடைய வரிகளில் குரலில் நம்ம கேட்க போகிறோம். ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. தமிழில் செய்திகள்

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப்பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப்பிரிவு அதிகாரிகள்

0: கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கிரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனா்.

நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400 மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 72 கிலோ எடைப்பிரிவில் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. Terms and conditions supply.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
8: சிநேகிதே நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். நேரம் 12:51. நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம் இளம் தலைமுறை பிள்ளைகளிடம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் பற்றி. நிகழ்ச்சியை நடத்த நேயர் வணக்கம்.
9: ஹலோ,
8: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: லட்சுமிபுரத்துல இருந்து மகேஸ்வரி நாராயணன் பேசுறேன்.
8: லட்சுமிபுரத்துல இருந்து மகேஸ்வரி நாராயணன், சொல்லுங்க.

0: மகேஸ்வரி, நீங்க இளம் தலைமுறை பிள்ளைகளிடம் என்ன கத்துக்கிட்டீங்க?
1: இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதோ ஒரு கெட்டனான விஷயத்தை ஓயாம நினைச்சுட்டே இருப்போம். ஆனா இப்ப இருக்க அதை தூர விடுங்க, நமக்கு வேற வேற ஈஸியா இருக்கு
0: அடுத்து அப்படின்னு போயிடுறாங்க.
1: நம்ம வேலையை தப்பு தூர விடுங்க, அது முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அது நினைச்சு ஆச்சரியமா இருக்கு.
0: அது நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, இப்பவே வந்து அடுத்தடுத்துன்னு யோசிக்கிறாங்க அப்படின்டா.
1: அதையே
0: போட்டு யோசிச்சே இருக்கிறது, அரைச்சமாவே அரைக்கிறது. ஓகே, நன்றி நன்றி நிகழ்ச்சியில இருந்தமைக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து கால் பண்ணுங்க. நன்றி. ஓகே, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம் இளம் தலைமுறை பிள்ளைகளிடம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள். கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கற்றுக்கொள்ள தயங்கிறது மட்டும்தான் நமக்கான முன்னேற்றத்தை வந்து தடுக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்னுமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நிறையவே பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்களுடைய சின்ன சின்ன தவறுகளையும் அவங்க திருத்திக்கிட்டு இன்னும் பல மடங்கு அவங்க முயற்சித்தாங்கன்னா, நம்மளுடைய சப்போர்ட்டும் இருந்ததுன்னா, அவங்க வந்து ஈஸியாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உயரத்தை அவங்க அடைவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் நம்ம கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில் தான் நம்ம கேட்க போகிறோம். அயலான் திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப காத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த எல்லா நேயர்களுக்குமே சரி, கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நேயர்கள் ஒரு மணிக்கு கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, அயலான் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நிறைவு அடைந்தது சிநேகிதியை நிகழ்ச்சி. மதியம் 1 மணிக்கு கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள் தான் கேட்க போறீங்க. இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் 2016 தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் பயன்கள் என்னவென்றால், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது மற்றும் நாட்டில் சமையல் எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில் சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால், இது பெண்களுக்கான அதிகாரமளிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் இந்த திட்டம் இருக்கும். சமையல் எரிவாயு விநியோகச் சங்கிலியால் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது. பிபிஎல் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு எல்பிஜி இணைப்புக்கும் குறைந்த அளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான நிர்வாக செலவை அரசே ஏற்கிறது. இந்த மானியம் சிலிண்டர், ப்ரெஷர் ரெகுலேட்டர், புக்லெட், சேஃப்டி ஹோஸ் மற்றும் இதர பொருத்துதல் கட்டணங்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்திற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் அடுப்புகளை வாங்குவதற்கு வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது அனைத்து வகையான விநியோகஸ்தர்களின் கீழ் வரும் அனைத்து பிபிஎல் குடும்பங்களையும் உள்ளடக்கியது மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு அளவு சிலிண்டர்களையும் விநியோகம் செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மலைப்பகுதி மற்றும் மாநில மக்களுக்கும்

சமையல் நோக்கங்களுக்காக எல்பிஜி பெறுவதில் மக்கள் எதிர்கொள்ளும் பல சிரமங்களையும் இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, சமைக்கும்போது தூய்மையற்ற புதைப்படிவ எரிபொருள் மற்றும் பிற எரிபொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை குறைக்கிறது, சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எரிபொருளின் பயன்பாட்டிலிருந்து உட்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது, அடுப்பு புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் தூய்மை சீரழிவை தடுக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவிற்கு தகுதிகள்: விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மேலும் வீட்டில் வேறு எந்த எல்பிஜி இணைப்பும் வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் BPL தரவுத்தளத்தில் வழங்கப்பட்ட தகவலோடு பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேறு எந்த திட்டத்திலும் பதிவு செய்யக்கூடாது. இது தவிர விண்ணப்பதாரர் தனது BPL நிலை, அடையாளம் போன்றவற்றை குறிக்கும் ஆவணங்களின் தொகுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று நீங்கள் கேட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சிற்றுரை.

0: சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
1: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில்.
2: எங்கள் பாரத நாடே, இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு பாடு.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலிவுலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz தொடர்வது நலம் தானா நிகழ்ச்சி. நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேட்க போகிறீங்க, இரவு வேலையும் உடல் நலனும் அப்படின்ற தலைப்பில் தான் நிகழ்ச்சி. மற்றும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக, இனிமையான பழைய பாடல்கள் காத்துட்டே இருக்குது காற்றலைகளில். நவீன உலகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி, மருத்துவ தேவை மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள், அதாவது BPO மற்றும் IT நிறுவனங்களின் இயக்கம் காரணமாக இரவு நேர பணி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிட்டது. பல இளைஞர்கள் தங்களுடைய வீட்டிற்காக, தங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக கிடைச்ச ஷிஃப்ட்டு என்னவாக இருந்தாலும் சரி, இரவு பணியாக இருந்தாலும் சரி அப்படின்னு வேலை பார்க்குறாங்க. பகலில் தூங்கி இரவில் விழித்திருப்பது அப்படின்றது இயற்கையின் சுழற்சிக்கு முக்கியமாக எதிரான ஒன்றாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைச்ச வேலை போதும், அதாவது இந்த வேலையாவது கிடச்சிருச்சு அப்படின்ற வாய்ப்பையும் தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய நைட் ஷிஃப்ட் வேலை, இரவு பணியெலாம் நம்ம மேற்கொள்கிறோம்.

இது மனித உடலில் பல மாற்றங்களையும் சவால்களையும் ஏற்படுத்துகிறது. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு சார்ந்த தகவல்கள் தான் இன்றைய நலம் தானா நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் அவங்களுடைய வரிகளில் கேட்கலாம், வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து.

இரவு வேலையும் உடல் நலனும். இதுதான் நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு தலைப்பு. அதாவது என்னென்னா, இரவு வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய, அதாவது தன்னுடைய உடலில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இரவு வேலை செய்வதால் உடலின் உயிரியல் கடிகாரம், இது ஆங்கிலத்தில் வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உடல் இயற்கையாகவே இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க பழகினது ரொம்ப வருஷம் முன்னாடியே. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளுடைய உடல் அமைப்பு, இதுதான் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு வேலை செய்கிறப்போ இந்த சுழற்சி வந்து மாறுதல் அடையுது. அதை பொறுத்துக்கிட்டு, இதை தெரிஞ்சுக்கிட்டு உடலுடைய தேவைகளை அறிந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். எப்படி அப்படின்னா, வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் அறையை வந்து முழுவதுமாக இருட்டாக வைக்கணும். அதாவது இந்த பிளாக் அவுட் கர்டைன்ஸ், வெளிச்சம் உள்ளேயே புகாத அளவுக்கு இந்த கர்டைன்ஸ்லாம் இருக்கும், இல்லை ஜன்னல் கதவுகளை வந்து அந்த அளவு இறுக்கமாக மூடிக்கிட்டு நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தம் இல்லாத சூழலில் குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் நீங்கள் வந்து தூங்கணும். நைட்டு தான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு

0: நீங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அறையை முழுக்க வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இருட்டாக, அதாவது கிட்டத்தட்ட நம்ம மனசை ஏமாத்துகிற மாதிரி தான் இரவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிச்சம் வந்து உள்ளே வராத அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சத்தம் இல்லாமையும் பார்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்குது, சாரங்கதாரா திரைப்படத்தில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். ஜி ராமநாதன் அவங்களுடைய இசையில் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன்.
1: வசந்தம்

0: நாகர்கோவில்
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: இரவு வேலையை பார்க்குறவங்களுக்காக உடல் நல குறிப்புகள் தான் நம்ம வந்து சொல்லிட்டுருக்குறோம். நேரம் 1:22 ஆயிட்டுருக்குது. காலை நேரத்தில் நீங்கள் இரவுலாம் முடிச்சுட்டு வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது கரும்பச்சை அல்லது கருப்பு நிற கண்ணாடி அணிந்த சன் கிளாஸஸ் அது வந்து அணிவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூரிய ஒளி கண்களில் பட்டு தூக்கம் கலைவதை வந்து தடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சூரிய ஒளி பட்டாலே தூக்கம் கலைஞ்சிரும் இல்லையா, வெளிச்சத்தை பார்க்கும்போதே தூக்கம் கலைஞ்சிரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சன் கிளாஸஸ் பயன்படுத்தி வீட்டுக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் நள்ளிரவில் நம்ம வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய பேர் சாப்பிட செய்வோம். செரிமான மண்டலம் வந்து பொதுவாகவே நள்ளிரவில் வந்து ரொம்ப மெதுவாக தான் செயல்படும். அதனால் இந்த பரோட்டா, பிரியாணி அப்படின்ற மாதிரியான கடினமான உணவுகளை தவிர்த்து

0: எடுத்துட்டு இட்லி இடியாப்பம் பழங்கள் அல்லது கஞ்சி போன்ற எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளில் தான் நீங்கள் இரவு ஷிஃப்டில் வந்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் விழிப்புடன் இருக்கிறதுக்காக நம்ம டீ காஃபி இதெல்லாம் வந்து குடிப்போம். ஆனால் நள்ளிரவு 1-2 மணியோட இதெல்லாம் வந்து நம்ம முடிச்சிடணும். ஏன் அப்படின்னா, காலையில் 4 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் விழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக காஃபி இல்லை டீ இந்த மாதிரியான விஷயங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா, சில டைமில் அது வந்து பகல் நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதா இருந்தால் அந்த தூக்கத்தை வந்து தடுத்துரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா கஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் காஃபியில் இருக்குது, அது வந்து விழிப்புடன் இருக்க வைக்கும், தூங்க விடாது அப்படின்ற காரணத்துக்காக. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்க போகிறோம். அந்தமான் காதலி திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க,
1: சிலை செய்து உனக்காக வைத்தேன்,
0: கே ஜெயஸ்தாஸ் மற்றும் வாணி ஜெயராம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்கிறாங்க MS விஸ்வநாதன், வரிகள் எழுதியிருக்கிறாங்க கண்ணதாசன்.

0: இரவு நேர பணிகளில் நம்ம பொதுவாகவே வேலை பார்க்குறப்போ எல்லாருமே ஏசி நிரப்பப்பட்ட அறைகளில் தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பொதுவாகவே நம்ம குளிர் சாதனங்கள் இருக்கப்பட்ட அறைகளில் வந்து நம்மளால் தாகம் நிறைய பேருக்கு சரியாக எடுக்காது. நம்ம தான் வந்து நினைவு வச்சுக்கிட்டு அடிக்கடி நம்மளுடைய தண்ணீர்லாம் குடிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரியே தாகம் எடுக்கக்கூடிய சூழல் இருந்தாலுமே உங்களுடைய உடல் வறட்சி அடையக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நீங்களும் வந்து சீரான இடைவெளியில், அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் தண்ணீர் குடிக்கிறத வந்து கட்டாயமாக்கிக்கோங்க. ஏன்னா தண்ணீர் குடித்தா மட்டும்தான் உடலில் தேவையான சத்துக்கள் வந்து அந்தந்த இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம பாடல் கேட்கலாம். அன்புக்கோர் அன்னி திரைப்படத்திலிருந்து கே.ஏ. தங்கவேலு மற்றும் எம். சரோஜா, டி.எஸ். பாலையா அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. ஆ மருதகாசி இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க. ஏ.எம். ராஜா இந்த பாடலுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க. பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது.
1: தலையின்

நம் வாழ்வில் துர்வாசம் சை இல்ல இல்ல நம் வாழ்வில் துர்வாசர் வரவே மாட்டார். யாரு? உன் மாமே.

0: சகுந்தலை சகுந்தலை, நீ துஷ்யந்த நான் இருக்கும் போது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். ஏய் மாணவியா. ஓஹோ, அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறான், என்ன வேணும்?
1: எனக்கு ஒண்ணும் வேண்டாம், கால் போன் மோதிரத்தை வாங்கிட்டு காலமெல்லாம் கஷ்டப்பட்டா சகுந்தல. நான் ஒண்ணு அப்படி இருக்க விரும்பல.
0: சரி, நானும் துஷ்யந்தனா இருக்க விரும்பல. தோபா,
1: இது என்ன வேஷம்?
0: அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நேரா உள்ள போய் ஒரு இரும்பு ஆயுதம் எடுத்துக்கிட்டு
1: வா. ஐயோ, அந்த வியாதி உங்களுக்கு அடிக்கடி வருமா?
0: என்ன வலிப்பா? எனக்கு ஏன் வருது? உன் மாமனுக்கு வரும், உன் மாமா மகளுக்கு வரும், எனக்கு ஏன் வருது? போய் எடுத்துட்டு வா, அந்த இரும்பு ஆயுதத்துக்கு வேலை இருக்கு, போக
1: சொல்றேன்.
0: சீக்கிரம் கொண்டா. இதான் ஆயுதமா?
1: இதான் கிடைச்சது.
0: உன் மாமன் எதுக்கு முன்னாலும் முட்டாய் கடை வச்சிருந்தானா? சரி, போனா போது போ, தற்சமயம் வச்சுக்கோ. இங்க வா, இப்ப நான் சத்தியமா, நீ சாவித்திரி மைடியர் மைடி.

0: திருந்திடாதே.
1: நோ நோ நோ நோ நோ, உங்களை நான் பிரியவே மாட்டேன்.
0: ஐயே பிரிய மாட்டேன், எங்க போறிய? ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகந்தனை நான் உரைத்திட நாடி நிற்பதினால் அன்பினால் இன்பமாய் இங்கே வா.
1: அப்படியா? இதோ
0: இப்படியா? இன்னும் வா. கண்டாதை மீறி உண்டான மோகம் இங்கே தீராமல் எங்கே நான் போவேன்?
1: நீங்க என்ன கேக்குறீங்க?
0: ஒன்னே ஒண்ணு, என் கண்ணே கண்ணு, கண்ணத்தில ஒன்னே ஒண்ணு.
1: போங்க சத்தியமா, நான் சாவித்திரியா. வேண்டாம் வேண்டாம், யமனே எங்கே கண்டு தேடுறது?
0: ஓஹோ, அவன் வேற வருவான்ல. அப்ப சத்தியமா வேஷமும் ஃபெயிலியர் தான். சரி, இத புடி, இத வர்றேன்.

0: ஏய் பெண்ணே, அப்படியே உன்னை வளர்த்தவன் வந்து விட்டாதே, கவலைப்படாதே. நான் உடனே எங்கு மரமாக ஒரு மாதிரி மறைந்து நிற்பேன்.
1: ஓடுற வேண்டா, நானா வேங்க மரம்? வேண்டா, நான் வேங்க மரம் இல்லடா, பேங்க. பேங்க யாரா பாத்திருக்கியா? என்னடா நினைச்சுக்கிட்ட நீ? டே பரிதாரி பயல, இந்த ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு எத்தனையோ அவதாரம் எடுக்கிறேன். ஏய், நீ அன்னைக்கு லாரியை கூப்பிட போனவ இல்ல? இன்னைக்கு உனக்கு லாரி கிடையாதரா, உன்னை நடத்திய கூட்டு போட்டோம்.
2: ஏன் வேணா, என்ன விட்டுடு,
1: நீங்க ஏமா வள்ளி நாயகி. இனிமே நாடகம் ஆடி வேணும்.
2: இல்ல இல்லைங்க,
1: எங்கடா
2: வேலை இல்லைங்க, படிச்சு.
3: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது. எப்படி? தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 1:34 ஆயிட்டிருக்குது. இரவு வேலையும் உடல் நலனும் அப்படின்ற தலைப்பில் தான் இரவு நேரம் வேலை பார்ப்பவர்கள் இரவு பணியாளர்களுக்கான சின்ன சின்ன நம்ம முக்கிய ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் தொடர்ந்து பல மணி நேரம் கணினி முன்னால் எப்போவுமே அமரக்கூடாது. பகலில் நீங்கள் கணினியில் வேலை பார்த்தாலும் சரி, இரவில் பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அதாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து எழுந்து நடக்கிறதோ இல்லை கைகாலில் நீட்டி விட்டு மடக்கிறதோ இந்த மாதிரியான எளிய பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படின்றது சீரான முறையில் இருக்கும். பகலில் தொடர்ந்து ரொம்ப நேரம் தூங்குறதுனால சூரிய ஒளி உடலில் படாமல் போகுது. நமக்கு சூரிய ஒளியிலிருந்து தான் விட்டமின் டி அப்படின்ற சத்து கிடைக்குது. அதனால் விட்டமின் டி குறைபாடு கூட பகலில் தூங்குறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படலாம். அதனால் மாலை அல்லது காலை நேர இளவெயிலில் வாரத்திற்கு சில நாட்களாவது ஒரு 15-20 நிமிடங்கள் நிற்கணும் அப்படின்றது கட்டாயமான ஒரு வழிமுறையாக நீங்கள் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். அம்பிகாபதி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் கேட்க போகிறோம். சி ராமநாதன் இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்கிறாங்க மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க TM சவுந்தரராஜன் மற்றும் P பானுமதி. பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது.

நேர்களை நலம் தானா நிகழ்ச்சியோட நிறைப்போது கிட்டத்தட்ட வந்தாச்சு. நேரம் 1:42. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால்

அதற்காக உடலை விளையாக்கி கொள்ளாதீங்க. இரவு பணியில் இருப்பவர்கள் தங்களின் உணவு, தூக்கம் மற்றும் உடற்பயிற்சியில் கூடுதல் கவனம் செலுத்தினால நம்மளுடைய சவால்களை வென்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க டிஆர் பாப்பா மற்றும் காற்றலைகளில் பாடல் வந்துட்டே இருக்குது.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர்

0: நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1,875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2,125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர், கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில், வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்காக முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும், அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாதிரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
0: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2,000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவள்ளூர்

0: மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்,
2: நாங்கள் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் என்சிசியிலிருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பெட்டாலியன் தமிழ்நாடு ஃபைட் பெட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றிகிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 என்சிசியில் சேர்ந்தேன் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீரா அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
1: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முட்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல் மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2வது கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:56. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள். ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள், வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: சிறுநீரகம் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா கழிவுகளை வெளியேற்றும், அடுத்தது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்ணும். நமக்கு சோடியம் பொட்டாசியம் போன்றவற்றையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்புல பிபி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு அற்புதமான உறுப்பு வந்து சிறுநீரகம். கல் ஏற்படுவதை நாம் சிறுநீரக கல், ரீனல் கால்குலஸ் என்று அழைக்கிறோம். இந்த சிறுநீரக கல் ஒன்ஸ் எ

ஸ்டோன் ஃபார்மர் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்டோன் ஃபார்மருங்கிறான். ஒரு தடவை கல் வந்துட்டுன்னா சிறுநீரகக்கல் திருப்பி திருப்பி கல் வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கல்லடைப்பு உள்ளவங்க எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, திருப்பி இப்போவும் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். அவங்களுக்கு தேவையான நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கும்போது இந்த சிறுநீரகக்கல் அடிக்கடி வரும். அப்போது 20 கிலோ உடல் எடை உள்ள நபர் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது இந்த சிறுநீரகக்கல் வர்றதை நம்ம தடுக்கலாம். இதில் நிறைய வகைகள் இருக்குது சிறுநீரகக்கல்லை பொறுத்தவரையில். கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமன். இந்த கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் வந்து பால், பால் பொருட்கள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், தக்காளி, தக்காளியில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, பீட்ரூட்டில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. அதனால் ஆக்சாலைட் உள்ள ஸ்டோன் உள்ளவங்க இந்த தக்காளி, பீட்ரூட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள், இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பால், பால் பொருட்கள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது கால்சியம் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி கால்சியம் டெபாசிட் ஆகி கல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பீட்ரூட்டு, தக்காளி

0: ஆசிட் இருக்குது. அதனால் ஆக்சாலைட் உள்ள ஸ்டோன் உள்ளவங்க இந்த தக்காளி, பீட்ரூட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள், இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பால், பால் பொருட்கள், முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது கால்சியம் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி கால்சியம் டெபாசிட் ஆகி கல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பீட்ரூட்டு, தக்காளி இதெல்லாம் ஆக்சாலைட், கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோனை இன்டியூஸ் பண்ணும். அதனால் அதையும் வந்து இந்த ஆக்சாலைட் ஸ்டோன் இருக்கிறவங்க குறைச்சிக்கிறது நல்லது. சில பேர் கேட்பாங்க, சார் நான் தக்காளியோடைய விதையெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தக்காளியை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தக்காளியிலே தான் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கே தவிர விதைகளில் அப்படின்னு தனியாக இல்லை. அதனால் நீங்கள் விதையை ஃபில்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து உள்ளே போகிறதுனால கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் உள்ளவர்களுக்கு இந்த கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் வந்து பெருசாகிறதுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புண்டு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பாராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிளாண்டு, அதுக்கு பின்னாடி பாராதைராய்டுன்னு ஒரு கிளாண்டு பக்கத்தில் இருக்குது. அந்த கிளாண்டில் அதிகமாக வந்து சுரக்கும் போது கால்சிடோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும், அதனால் கல் நிறைய உண்டாகும். இந்த நோயாளிகளுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கல் உண்டாகும். சரியான அந்த முறையில் அந்த ஹைப்பர் பாராதைராய்டிசம் சரி பண்ணோம்னா இந்த கல்லிலிருந்து விடுபடலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 17 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மண் திரையருவி. இன்னைக்கு நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அஸ்தனும் நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 0462251 1 3 அல்லது 0462251 1 3 3 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற முதல் அன்பனையர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம்.
2: அன்பு சகோதரர்களுக்கு மதிய வணக்கம்.
1: சரி, உங்களுக்காக திரை கேள்வி ஒரு பாடல் வரிகளை சொல்றேன். அது என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறீங்களா? நீருக்குள் பூத்திருந்த பூ ஒன்றை நீந்து வந்து அறிந்தாயே நன்றி உயிரே, நெஞ்சுக்குள் தைத்திருந்த உறவு ஒன்றை சொல்லும் முன் அறிந்தாயே நன்றி உயிரே.

0: பழகிய பறவை
1: இது வந்து கொஞ்சம் புது பாட்டு தான். அதான் கஷ்டமா இருக்கா?
0: எளிநிலை பாடல்கள்.
1: பூமிகா விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம். தெரியலையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிக்கலாமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க லைன் கிளியராகவே இல்லையே. சரி சொல்லுங்க.
2: இது விஜயம் யாரு?
1: பூமிகா.
2: பூமிகா நிறைய படம்
1: பார்த்துருக்கேன். சரி, உங்களுக்காக படம் திரைப்படத்தோட பெயரை சொல்றேன். பத்ரி.
2: பத்ரியா?
1: நீருக்குள் பூத்திருந்த பூ ஒன்றை நீந்தி வந்து அறிந்தாயே நன்றி உயிரே, நெஞ்சுக்குள் வைத்திருந்த உறவொன்றை சொல்லும் முன் அறிந்தாயே நன்றி உயிரே.
2: இது படம்
1: பழனி பாரதி அவர்களின் வரிகள்ல வந்து இடம்பெற்ற பாடல். என்னாச்சு தெரியலையா? காட்சிகளை ஃபுல்லா சொல்றீங்க, அது என்ன பாடல் அப்படிங்கறது தெரியலையா? சூப்பர் சூப்பர் சூப்பர், அதே பாடல் தான். நன்றி, நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா வந்து கலந்துகிட்டு அழைக்கிட்டீங்க. போங்க. நன்றி நன்றி நன்றி. சரிங்க, பாடி பாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல வந்து ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:25 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச இருக்கிற நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. நலமா இருக்கும். உங்களுக்காக ஒரு பாடலை போடுறேன், அது என்ன திரைப்படம் அப்படிங்கறத சொல்றீங்களா? சரிங்க, அந்த திரைப்படத்தோட பேரை மட்டும் சொல்லுங்க.

0: என்ன
1: இல்லையே, இது வந்து அருண் விஜய் வேதிகா நடிச்ச திரைப்படம். தெரியலையா என்ன? இல்ல இல்ல, வேதிகா நடிச்சிருப்பாங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாமா? நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? மகாலட்சுமி பேசுறீங்களா? இப்ப ஒரு பாடல் போட்டிருந்தேன் இல்லையா, சூப்பர். எப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டா? சரி, கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்புநேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பிரியமானவளை திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 2:33 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைய அருவி நம்ம பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கிராமத்திலிருந்து கோம்பு.
0: ஆ, சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு பாடலை ப்ளே பண்றேன், அது என்ன படம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்.
1: ஓகே,
0: சரிங்க, இந்த ப்ளே பண்றேன், கண்டுபிடிங்க.
1: ஆ,

0: என்ன பாடல் கண்டுபிடிச்சீங்களா?
1: என்ன
0: திரைப்படம்?
1: ஆர்யா நடித்த படம்.
0: ஆர்யாஸ் இல்லையே. இவன் பேர், இவர் பேர் வந்து ஜீவா. யூனிவர்சிட்டி திரைப்படத்துலேயும் நடிச்சிருப்பாங்க. சோனியா அகர்வால் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. வெரி குட், சரியா சொன்னீங்க. அருமை, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி. வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்காக ஒரு பாடலை ப்ளே பண்ணுறேன், அது என்ன படம் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா?
1: ஆ சரிங்க. ம்

0: என்ன திரைப்படம்?
1: தெரியலையே மேடம்.
0: ஆனா நீங்க யார், இங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையோ. நிமிஷம் உறையும் வருஷம் அந்த மாதிரி மாதவன், அப்புறம் மாதவன் நடிச்சிருப்பாங்க, பூஜா நடிச்சிருப்பாங்க, ஜோடியா. நிறைய க்ளூ உங்களுக்காக கொடுத்துருக்கேன், பாடலுமே பிளே பண்ணிட்டோம். மதுபாலகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

2:42 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணுங்க 0462251332 அல்லது 0462251332 என்ற எண்களுக்கு. நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442849864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

இப்போ நாம் ப்ளே பண்ண பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சால் உடனே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. அந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்லி அசத்துங்க. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அன்பு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

2:49 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறாரு தன்மணியர். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? சின்ன குழந்தையா இருக்கே, லீவா உங்களுக்கு? ஸ்கூல் கிடையாதா? வீட்டுல வேற யாரும் இருக்காங்களா? வீட்டுல வேற யாரும் இருக்காங்களா? அவங்க கிட்ட கொடுங்க. சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பிளே பண்ணிருந்தேன், அது என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படிங்கறது தெரியுமா? பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:55 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி. இன்னைக்கு நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அசத்தினாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசேரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். நேரம் 3:03 ஆயிட்டிருக்குது. நேயர்கள் இப்போ கேட்கலாம் குக்கோ நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மற்றும் குரல் பதிவாக உங்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். அதற்காக நீங்கள் தொலைபேசி மூலமாக குறுஞ்செய்தி மற்றும் குரல் பதிவு அனுப்ப வேண்டிய எண் 9443630794 என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் உங்களுடைய ஊர் பெயர், இது எல்லாத்தையுமே நீங்கள் குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா குரல் பதிவாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்க போகிறோம். தாளார்குளம் போர்ஷியா, பிரீத்தி, கேஃப்ரின் அவங்களுக்கான விருப்ப பாடல் தான் குக்கோ நிகழ்ச்சியில் முதல் பாடம். ஜில்லா படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது காற்றலைகள்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. தேனியிலிருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவி முருகன். பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகள்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு மூலமாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, உடையாம்புலி மரியதாஸ் பாடல் கேட்டிருக்காங்க. மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேலன் மற்றும் வீரவநல்லூர் கருணாநிதி இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. காற்றலைகளில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

நேரம் 3:20 கொக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருவனந்தபுரத்திலிருந்து குமார் அவர்களின் விருப்ப பாடல்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: பாடல் கேட்கும் நேயர்கள் குரல் பதிவு அனுப்புறதா இருந்தால் கொஞ்சம் இறைச்சல் இல்லாத இடத்துல இருந்து அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் குறுஞ்செய்தி அனுப்புங்களா இருந்தால் உங்கள் ஊர் மற்றும் உங்களுடைய பெயர், திரைப்படம், திரைப்பட பாடல் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் மெசேஜ் பண்ணி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலிருந்து ஆர்முகராஜ், கணேசன், ராஜ் மாஸ்டர், பிரகாஷ்ராஜ், மகாலிங்கம் அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. போடா போடி திரைப்படத்திலிருந்து.

0: நாம தாண்டா.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 3:32 நிமிடங்கள் ஆயிட்டிருக்கு. குக்கோ நிகழ்ச்சியில் எடுத்தால் நம்ம பாடல் கேட்க போகிறோம். கழுகு மலை ஜான்ஸ் மேரி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் காற்றலைகளில் வர காத்துட்டே இருக்குது. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

குக்கு நேயர்வு பாடல் நிகழ்ச்சி வாட்ஸ்அப் சாய்ஸாக நம்ம கேட்டுட்ருக்கிறோம். குரல் பதிவு மற்றும் குறுஞ்செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். இணை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க சிங்கிக்குளம் முத்து.

நேரம் 3:43 ஆயிட்டிருக்குது. திருநெல்வேலி சுற்றி சில ஊர்களில் மழை பெய்வதாக நமக்கு தெரியுது. ஆனால் வெளியே போகிறவங்க நிச்சயமாக கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அல்லது ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்க, குடையை எடுத்துகிட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் எடுத்ததா தருவையிலிருந்து சபரி அவங்களுடைய விருப்பப்பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து

குக்கு விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம். வரிசையாக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். திண்டுக்கல் கீர்த்திகா அவங்களுடைய விருப்ப பாடல் தான் பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நேரம் 3:53 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் தங்களுடைய விருப்பாட்டில் கேட்கறதுக்காக மெசேஜ் மற்றும் குரல் பதிவு போட்டிருந்தாங்க. அத்தனை நேர்களுக்கும் நன்றி, நம்ம நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம புதுகை தும்பி நிகழ்ச்சி தான் விளையாட போகிறோம். அதில் நாங்கள் தாயக்கட்டை உருட்டுவோம், அதில் நம்பர்ஸ் விழும், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரியான விளையாட்டுகள் தான் காத்துகிட்டே இருக்குது. அதாவது ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5 விழுந்து

அப்படின்னா நாங்கள் உங்களுக்காக சின்ன சின்ன கேம்ஸ் வச்சுருப்போம், அதை நீங்கள் விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் 2, 4, 6 விழுந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்காக ஏதாவது கேம் சொல்லுவீங்க, அதை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். விடுகதையாக இருக்கலாம், பெடி ஜோக்காக இருக்கலாம், இல்லை என்னவா வேணா இருக்கலாம், ரெடியாக இருங்க. தொலைபேசி வாயிலாக புதுகை தும்பி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு 04-62-256-1132 என்கிற எண்ணிலையும், 04-62-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் நம்ம கேட்கலாம். உடையாம்பொலி முத்துச்செல்வி அவங்களுடைய விருப்ப பாடல் நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து புதுகை தும்பி.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்களும் இதை கேட்டுக்கோங்க. பழைய நேயர்களுக்கு நமக்கு தெரியும், பழைய நேயர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் நீங்கள் ப்ரோக்ராமில் வந்திருந்தீங்க அப்படின்னா அடுத்து வர நேயர்களுக்கு நீங்கள் வழி விட்டுடலாம். ஆமாம், 40 செகண்ட் உங்களுக்கான டைம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, எங்கள் கிட்ட தாயக்கிட்ட இருக்கும், நாங்கள் இங்கேருந்து தான் அதை உருட்டுவோம். உருட்டும் போது ஒற்றைப்படை எண்கள் ஒன்று விழுந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து மாற்றி யோசி. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். 3 விழுந்தது அப்படின்னா நாங்கள் பாடல் வரிகள் கேட்போம், ஏதாவது ஒரு பாடல் வரிகள் நாங்கள் கேட்போம், அது என்ன பாடல் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். 5 விழுந்துச்சு விடுகதை கேட்பாங்க, சாயரா போகணும். ரெடியாக வச்சுருக்காங்க, உங்களுக்கான டஃபஸ்ட் குவஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 2, 4, 6 விழுந்தது அப்படின்னா நீங்கள் விளையாட்டு சொல்லுவீங்க, நாங்கள் அதை ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்கிறதுக்காக டயல் பண்ணுங்கள். 0462256113232 என்கிற எண்ணுக்கும்,
1: 0462256113133
0: தொடர்பு
1: கொண்டு கேம் ஷோவில் பங்கேற்கலாம்.
0: நிகழ்ச்சியில் முதல் நேரத்தை நம்ம பேசிடலாமா?
1: ஆ, பேசிடுவோம்.
0: ஓகே, நிகழ்ச்சியின் முதல் நேர் வந்துட்டாங்கோ, யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: கடையநல்லூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: இசக்கியம்மா
0: பேசுறீங்க. என்ன ஃபர்ஸ்ட் பேசுறீங்களா? முதல்லயே கேம் ஷோ வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: எண்கள் என்ன அப்படின்னா ஒன்னாம் நம்பர் விழுந்திருக்குது.
0: எப்படி அப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொன்னோம். அந்த சம்மந்தப்பட்டதாக இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டு நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா
2: நீங்கள் அவுட்டு. சரியா? தெரியாத
0: அதான் ட்ரை பண்ணுங்க, விளையாடலாமா? உங்களுடைய நேரம் தொடர்கிறது. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: அவுட்டு, அப்படி பேசக்கூடாது. இன்னொரு சான்ஸ். சரியா? உங்கள் பேர் என்ன?
2: சாந்தி.
0: அது பேர் கேட்டனா நீங்க வேற மாதிரி பதில் சொன்னோம். சரி, நல்லா முயற்சி செஞ்சீங்க. நன்றி, நன்றி. சரியா?
1: நன்றி, நன்றி.
2: ரொம்ப நன்றி. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நல்ல பாட்டு போடுறாங்க.
0: நல்ல பாட்டு போட்டீங்களா? நன்றி, நன்றி,
1: நன்றி, ரொம்ப நன்றி. கேளுங்க, ஈவினிங் கேளுங்க. என்ன சாயங்காலம் 5:02
0: கேளுங்க. பாத்தீங்களா, அப்ப நான் போட்ட பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, நிகழ்ச்சி நடத்த நேர் யாரு எங்க இருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன்.
0: முகவூர்ல இருந்து ஜோதி,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: அவங்க கேம் நினைச்சிட்டாங்க நினைக்கிறேன். இல்ல,
1: விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கு என்ன எண்களை எதிர்பார்த்துட்டு நீங்க வந்திருக்கீங்க?
2: எதுனாலும் வந்தா சரிதான்.
0: எதுனாலும் வந்து ஓபனா வந்திருக்காங்க. சரி, ரைட். உங்களுக்கு எந்த எண்கள் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற எண்கள் 2. நீங்க தான் உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் சொல்லணும்.
1: நீங்க தான் கேட்கணும்.
2: விடுகதை சொல்லலாம் சார்.
0: சொல்லுங்க. அது மரமா இல்ல வந்து ஏதாவது நிலப்பரப்பு சார்ந்ததா?
2: மரம்
0: இல்ல. அப்ப வேற என்னது சொல்ல மாட்டாங்க? எப்படி கேட்டாலும் சரி, நீங்களே சொல்லுங்க.
2: நம்ம உடம்பு தான் சார்.
0: உடம்பா? எப்படி?
1: என்ன குண்டுனா தலையில
2: ரெண்டு ஏணி.
0: சரி,
1: ரெண்டு ஏணி.
2: உடம்பு கோணி.
0: உடம்பு கோணியா?
2: ரெண்டு கழுத்து.
0: ஆ,
2: ரெண்டு தலை.
0: எங்க ஏணி மாதிரியாங்க எங்களுக்கு கால் இருக்கு. நிகழ்ச்சியில சூப்பரான பாடலும் ஒண்ணு வந்துட்டே இருக்குது, கேட்டுடலாமா? கூலி திரைப்படத்துல இருந்து தான் நம்ம பாடல் கேட்க போறோம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 4:03 ஆயிட்டு இருக்குது. இது என்ன நேரம் அப்படின்னா பொதிகை தும்பிக்கான நேரம். நிகழ்ச்சியில உங்களோட விளையாட காத்துட்டே இருக்கிறோம். நான் உங்க ஆர்ஜே விஜய் மற்றும்
2: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: அங்க உங்க வார்த்தை சொல்லுவீங்களே, அதை சொல்லிடுங்க. ஜாய்ஃபுல்
2: அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸோ பொதிகை தும்பியின் 1197 கிலோஹெர்ட்ஸிலும் ஆகாஷ்வாணியின் திருநெல்வேலி வானொலியிலிருந்து 102.6 மெகாஹெர்ட்ஸிலும்
1: கேட்க போறீங்க ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் ஷோ இல்ல?
2: ஆமா,
1: நம்ம ரூல் சொல்லிடலாமா முதல்லயே? அதாவது நாங்க இங்க தாயக்கட்டை உருட்டுவோம். நேர்கள் நீங்க புதுசா கேக்குறீங்க அப்படின்னா

0: ஓகே, முதல் பாடல் கேட்டு முடிச்சாச்சு.
1: நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் கேம் ஷோ.
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு நடத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கோ? யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: சார்.
0: உங்க இணைப்புடைய கொஞ்சம் சத்தம் வந்து கம்மியா இருக்கு. விஎம் சத்திரத்திலிருந்து அம்புஜம் அம்பலவாணன். ஓகே, மழை பெய்து போல அங்க.
2: ஆமா ஆமா,
0: அதனால வந்து சத்தம் கொஞ்சம் கம்மியா கேட்டிருக்குது. ஓகே, உங்களுக்கு யார் தாயக்கட்டை உருட்ட ரெடியா இருக்காங்க? உருட்டிடலாமா? உருட்டிடலாம். எந்த எண்கள் வேணும்? எந்த எண்ணெய் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? எதுனாலும் சரியா? அப்ப உங்களுக்கு வந்திருக்க எண்கள் 4. நீங்க தான் எங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லணும்.
1: நீங்க தான் சொல்லணும்.
0: ஆமா,
2: சரி விடுவதை கேட்க
1: கேளுங்க.
2: தேடி தேடி சேர்த்த பொருளை ஓடி ஓடி உழைத்த உடலை நாடி வந்தவன் நாசமாக்கினான், அவன் யார்?
0: தேடி தேடி
1: தேடி தேடி
2: ஓடி ஓடி உழைத்த உடலை நாடி வந்தவன் நாசமாக்கினான், அவன் யார்?
0: அவன் யார்?

0: நோயா? நோய்.
1: நோய் கரெக்டா சொல்லிட்டாங்க.
0: நான் கெஸ் பண்ணி தான் சொன்னேன். ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. நம்மளுடைய உடல் வந்து எப்படி இதாவது நோய் தான் வந்து நம்மளை வந்து தடுக்குது அப்படின்றத அழிக்குது அப்படின்றத கேட்டா ஒரு விடுகதை மூலமா கேட்ட அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: அன்பு சார் வணக்கம். அன்பு சவுதி வணக்கம். மலை வணக்கம். என்று அன்பான நேர் குட்டால அமல வணக்கம்.
1: அம்பல வணக்கம் சார்.
0: குற்றாலத்துல மழை உண்டா?
2: ஆமா, நல்ல மழை. ஏதாவது சொல்ல தான் போறேன், குத்த அப்டேட் சொல்ல போறேன். நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கூட்டம் எல்லாம் இருக்கு. அருகில குளிக்க தடை.
0: அருவியில குளிக்க தடை.
2: மெயினர்லயும் குளிக்க தடை.
0: ஓகே, ஒரு லைவ் அப்டேட்டோட வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். என்ன எண்களை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? சாய்ரா பானுமா மேடம் தான் உருட்டிட்டு இருக்காங்க. உருட்டிட்டு இருக்காங்க.
2: நான் வந்து ரெட்டப்படி எதிர்பார்ப்பேன். யோகம் விழுந்தா உங்களுக்கு யோகம்.
0: ஓகே, விழுந்தா யோகம் இல்லைன்னா எங்களுக்கு யோகம் அப்படின்ட்டீங்க.
2: 6-12.
0: ஓகே போடுங்க. உருட்ட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உருட்டிட்டாங்க. உங்களுக்காக வந்திருக்கிற எண்கள் ஒற்றைப்படை எண்ணில் 5 வந்திருக்குது.
1: நினைக்கிறேன்
0: தெரிஞ்சு.
1: நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும் அதான் குழு.
0: சரி, நானும் உங்களோட சேர்ந்து யோசிக்கிறேன். பணமரம்
1: நினைக்கிறேன்.
0: என்னவாக இருக்கணும்? பனைமரம் கெஸ் பண்ண அதுவும் இல்லையாமே.
2: என்ன
0: இருக்கும்?
1: முடிஞ்சிருச்சு. மிளகு.
0: தங்களுக்கான நேரம் முடிந்தமையால் மிளகு அப்படின்றதுதான் வந்து சரியான விடை. ஒரு சூப்பரான ஒரு மருத்துவ பொருளும் கூட மிளகு வந்து நிறைய உணவுல
1: சேர்க்கறதுனால.
0: ஆமா, நிச்சயமா மருத்துவ குணமும் நிறைந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில இருந்தா அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். டியூட் திரைப்படத்தில் இந்த பாடலுக்காக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க பால் டப்பா, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க சாய் அபியங்கர் பால் டப்பா மற்றும் தீப்தி சுரேஷ் அண்ட் பூமி. இந்த பாடல் வந்துட்டே இருக்குது டியூட் திரைப்படத்துல இருந்து சாய் அபியங்கர் இசையில்.

0: நேரம் 4:22 நம்ம கூட புதுகை தும்பி நிகழ்ச்சியில விளையாட யார் எங்கிருந்து வராங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து சொல்லுங்க.
0: மின்தடை வேற அப்படின்றதுனால கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனாலதான் மழை வந்துருச்சு
2: நினைக்கிறேன்.
0: நிகழ்ச்சியில உங்களுக்கா தாயக்கட்டை உருட்டிடலாமா? உருட்டிடலாம். இரண்டாம் நம்பர் விழுந்திருக்குது. நீங்க தான் எங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும்.
1: என்னது குரல் எஸ்பிபி மாதிரி இருக்கு?
0: வேணாம் சார், கேள்வி மட்டும் கேட்டுருங்க சார். யாராவது வெகுண்டு எழுந்துட போறாங்க, எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சார். சில பாராட்டுகள்லாம் நமக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கு சார்.
2: நம்ம திறமை நம்மளுக்கே தெரியாது. அந்த அம்மா பாத்தீங்கம்மா குரல் மாதிரியே இருக்கு. சானையம்மா குரல் லேசா ஓட்டிருக்கு.
0: இல்ல, அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளையாட்டு இல்ல சார். நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, அப்படி நம்ம விளையாடலாம்.
2: சரி சார், எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுன்னு சொன்னா நீங்க பாட்டு படிக்கணும்.
0: சரி,
2: ரெண்டுன்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு கதை சொல்லணும்.
0: ஒண்ணுன்னு சொன்னா பாட்டு படிக்கணும். சரி, ரெண்டுன்னு
2: சொன்னா என்ன செய்யணும்னா கதை சொல்லணும்.
0: ஒரு சைக்கிள் இருந்துச்சான். சைக்கிள்ல பாத்தீங்கன்னா காத்தடைக்கிறதுக்காக பாட்டு பாடணுமா?

0: காற்று
1: காற்று அடிக்கு நல்ல
0: காற்று அடிச்சுச்சா. நன்றி சார், நன்றி.
2: படிச்சிட்டாங்களா?
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: நீங்க சொன்னது எல்லாம் விஜய் இசைய படிச்சு முடிச்சிட்டாங்க.
0: அடுத்த நேயர் யாரு கேட்டுக்கலாம்?
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பாபு சார் பேசுறாங்க. சார், நீங்க எந்த எண்கள்? நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததுக்கு நன்றி.
1: என்ன
0: படம் அப்படின்றது இல்ல பாடல் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல் இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன், பல ஜென்மம் நான் எடுப்பேன், உனக்காக
1: காத்திருப்பேன்.
0: நிகழ்ச்சி கேட்டிருந்தா கூட இப்ப டக்குன்னு சொல்லிருக்கலாம்.
1: அடிக்கடி கேட்டிருக்கேன்.
0: நீங்க 5 நிமிஷம் முன்னாடி கேட்டிருந்தா கூட நீங்க சொல்லிருக்கலாம். அப்ப மிஸ் பண்ணிட்டீங்க. இமையாக நானும் இருப்பேன்,
1: இமைக்காமல் பார்த்து.
0: ஆமா, பல ஜென்மம் நான்
1: எடுப்பேன், உனக்கு.
0: ஓகே, கவிதையை போல் உன்னை எழுதிடவே உயிருக்குள் இருந்து சொல் எடுப்பேன். கவிதையை போல் உன்னை எழுதிடவே
1: சொல்லிடுவேன். நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, தாஜ்மஹால் இல்ல.
1: என்ன
0: பாட்டு?
1: நான்
0: கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். இப்போ சொல்லாமல இல்ல, காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்க. நன்றி நன்றி சார், நன்றி. அவங்க கொஞ்சம் கவனத்தை செதற விட்டுட்டாங்க, அதனால நம்மள கொஞ்சம் பதற விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது. தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் நம்ம பாடல் கேட்கலாம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்க ஸ்ருதி ஹாசன், மற்றும் இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க கார்த்திக் நேதா.

0: தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 4:31 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர்கள் யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளருக்கும் பணிவான மாலை வணக்கம்.
1: வணக்கம்
0: மாலை வணக்கங்கள். யார்கிட்ட இருந்து வந்தீங்க?
2: மாலை வணக்கம். இன்னைக்கு உற்சாகமா இருக்கு. ஒரு உரையாடல்
0: உரையாடல் சொல்லுங்க. உங்க பெயர் மட்டும்.
1: லேடா ரெடியா இருக்கீங்களா?
2: மாநகர் மணரை பாறப்பாளத்திலிருந்து கே ரங்கசாமி பேசுறேன்.
0: கே ரங்கசாமி பேசுறாங்க. எந்த எண்கள் எது பார்த்து வந்திருக்கீங்க?
2: 132.
0: 132? 1 நம்பர், 3 நம்பர், 6 நம்பர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்க தாயக்கட்டையை உருட்டலாம்.
2: 3, 5 உங்களுக்கு உண்டான கேள்வி. 2, 4, 6 உங்களுக்கு
1: உண்டான
0: கேள்வி
2: என்று கூறலாம் ஐயா. தமிழ்
1: தமிழில்
0: தமிழில் ஆஹா ஓகே
1: சூப்பர்வா.
2: தமிழில் எங்கள் உயிர் மூச்சுங்க ஐயா.
0: சூப்பர் ஐயா, நன்றி. சிறப்பு.
2: பகடையை உருட்டுங்க ஐயா.
0: பகடையை உருட்டி விட்டோம். 1 நம்பர் விழுந்திருக்குது. மாத்தி யோசிக்க வேண்டும். மாத்தி யோசிக்க வேண்டும் ஐயா. யோசிச்சிடலாமா?
2: என்ன பாக்குறேன் ஐயா.
0: நன்றி. ஆரம்பிக்கிறோம். எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேன் ஐயா.
0: ஐயா, அதாவது அதுக்கு சம்பந்தமான எந்த ஊரையும் நீங்க சொல்லக்கூடாது. இப்போ எங்க இருக்கீங்கன்னு பேசுறீங்க அப்படின்னா நீங்க சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லணும். நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்க கூடாது. பதில் மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாமா?
2: முயற்சிக்கலாம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் தற்போது அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
0: காலையில் என்ன சாப்பிட்டீர்கள்?
2: நான் பேருந்தில் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: அலைபேசி எப்படி இருக்குது உங்ககிட்ட?
2: நான் இயந்திரன விற்பனையில் இருக்கிறேன்.
0: எந்த பேருந்தில் ஏறினீங்க? எந்த ஊருக்கு போனீங்க?
2: நான் தற்போது வீட்டில் இருக்கிறேன் ஐயா.
0: வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்களா? உங்க மேல காத்தாடி சுத்துகிறதா?
2: நான் இப்ப மதுரைக்கு செல்லலாம் என்று முயற்சி கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: மதுரையில் எங்க போறீங்க ஐயா?
2: நான் தற்போது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: ஆடு மட்டும்தான் மேய்க்கிறீர்களா?
2: இப்பொழுது

0: மதுமனையில் தேநீர் அருந்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: இப்பொழுதுதான் மதுரைக்கு போகிறீர்கள் என்று சொன்னீர்கள்
0: ஐயா. உணவருந்த ஒரு
1: உணவருந்த வீட்டிற்கே வந்து விட்டீர்களா? சூப்பர், சூப்பரா முயற்சி பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: நன்றி நல்லா அழகா சொன்னாங்க.
1: ஆமா, சிறப்பான முயற்சி. நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. அழகாக வந்து பங்கெடுத்து கொண்டாங்க, அவங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்கள வந்து அதிக என்ன சொல்லாங்க, நிறைய ஆங்கில சொற்கள் வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
2: தமிழ் எங்கள் மூச்சு
1: மூச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். என்ன பிள்ளை இருக்கீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: ரெண்டு பேரும் ரிங்கு போய்கிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்க ஐயா.
1: உங்க பெயர் மற்றும் முகவரி சொல்லிருங்க.
3: அதாவது நம்ம நேர்களுக்கும் நம்ம நிலையத்துக்கும் நிறைய உரிமை இருக்கு. எல்லாரும் அப்படிதான் சார் பேசுவாங்க.
1: அதோட உரிமையோடயே உங்களுக்காக பகடைய உருட்ட போறாங்க.
3: ஒரு ஒரு நேர் சொன்னாங்க இல்லையா, ஓமப்பொடி மழை பெய்யுதுன்னு.
1: ஆமா,
3: என்கிட்ட நீங்க கேட்கவே இல்ல.
1: மழை பெய்யுதா?
3: நீங்க
1: ஒரு நாலு ரெண்டு ஆறு கேட்டீங்க, அது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்து கரெக்டா வந்து அஞ்சாம் நம்பர் வந்து விழுந்திருக்கு. அஞ்சாம் நம்பர் இப்ப விடுகதை கேட்க ரெடியா இருக்காங்க.
2: விடுகதை
1: கேளுங்க கேளுங்க. சீக்கிரம் சீக்கிரம்.
2: கூட்டு வீட்டுக்குள் பட்டுடுத்தி பகட்டாய் இருப்பாள். கூட்டு வீட்டுக்குள் பட்டுடுத்தி பகட்டாய் இருப்பாள்.
1: யாருங்க இருப்பாங்க டக்குன்னு சொல்லுங்க.
3: டக்குன்னு கூட்டு வீட்டுக்குள்ள பட்டு உடுத்திக்கிட்டு இருப்பாங்களா?
2: பட்டுடுத்தி பகட்டாய் இருப்பாள்.
1: முத்து
3: எங்க இருக்கும்?
1: முத்து
2: சொல்லுங்க என்னதுன்னு. இல்ல, சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்.
1: சாப்பிடக்கூடிய பொருள் பட்டு உடுத்திட்டு இருக்கா? என்னவா இருக்கும்
3: சாப்பிடக்கூடியதா? சிலேபியா?
2: இப்போ ஒரு மிச்சரோட சொன்னீங்கல்ல ஆன்சர். வேர்க்கடலை எடுத்து
3: கொடுத்துட்டேன்.
2: வேர்க்கடலை.
1: வேர்க்கடலை சாப்பிடுங்க, சிறப்பாக வாழுங்க.
2: கூட்டு வீட்டுக்குள்ளதான் பட்டுடுத்தி இருக்கு. அது ரோஸ் கலர்ல ஒண்ணு இருக்கும்ல நிலக்கடலை.
1: ஆமா, அதனால அது பட்டு.
2: ஆமா,
1: எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க.
2: அது பட்டு.
3: நிலக்கடல நிறைய சொல்லிருக்கீங்க.
1: வேர்க்கடலை பட்டு வாங்க இப்ப போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு கேட்டுடலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். தனுஷ் அவர்களின் வரிகளில் நம்ம கேட்கலாம். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் மற்றும் தனுஷ். ராயன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்தே 1197 கிலோஹெட்ஸிலும் 102.6 மெகா ஹெட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: சிறப்பு நேரம் 4:42 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததா மிக்சர் மலை நம்ம பார்த்துட்டோம், அடுத்து ஓமப்புடி மலையும் பார்த்துட்டோம், அடுத்து என்ன மலைன்னு சொல்ல வந்துட்டே இருக்கிறாங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா. வானொலி பக்கத்துல இருந்து பேசுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுறீங்க.
0: வந்துட்டாங்க.
1: அங்க மழை உண்டா? இன்னைக்கு தான் பேசுறீங்க. இன்னைக்கு நிறைய முதல் நேயர்கள் வந்திருக்காங்க. உருட்டிட்டாங்க. உங்களுக்காக வந்திருக்கிற எண்கள் 4. நீங்க தான் எங்க கிட்ட வந்து சொல்லணும் என்ன பண்ண சொல்ல போறீங்க.
0: சிவாஜியும் கே ஆர் விஜயாவும் நடிச்ச 5 படம்.
1: நீங்க தான் சொல்லணும். ஐயோ, அப்படின்னு கூடாது, ஏதாவது சொல்லுங்க. டக்கு டக்கு.
0: சிவாஜி நடிச்ச
1: அந்தமான் காதலி.
0: அந்தமான் காதலி
1: அப்ப யாரு
0: சொல்றாங்க? எனக்கும்
1: திருவிளையாடல் ஆரம்பம்
0: நடிச்சிருக்காங்க.
1: ஆமா,

0: திரிசூலம்.
1: வாங்க வாங்க, அப்படி வாங்க, அப்படி திரிசூலம் பக்கத்துல வாங்க, திரிசூலத்துக்கு நேரா வாங்க, லைட்ல அப்படி லெஃப்ட் ஓடிச்சு வாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அதான் தெரியுதா பாருங்க, சிரிக்கிறாங்க, டக்குன்னு சொல்லுங்க.
0: மஞ்சுளா டாக்டர் சிவா சொல்லானது மஞ்சுளாவோட நடிச்சிருப்பாங்க, அது யோசிக்க முடியல.
1: நீங்க இப்படி டஃப்பா கொடுத்துட்டீங்களே சார்.
2: நிறைய
1: இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார், எங்களுக்கு இந்த அஞ்சு படத்தையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி, நினைவூட்டியதுக்கு நன்றி சார். நன்றி
0: நன்றி.
1: ஓகே
0: மார்க் உங்களுக்கு தான்.
1: ஆமா, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
1: அம்மா உங்க இணைப்புல கொஞ்சம் இறைச்சல் அதிகமாக இருக்குது. இப்ப கேக்குது. உங்க பெயர் மற்றும் உங்க பெயர் சொல்லுங்க.
3: திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ராசா.
0: ராசாத்தியா?
1: ராசாத்தி பேசுறீங்க. உங்களுக்காக பகடைய உருட்டிடலாமா? உருட்டுங்கள், ரெடியாக இருக்கிறாங்க, தயாராக இருக்கிறவங்களுக்கு அஞ்சா நம்பர் விழுந்திருக்கு.
0: கேட்கணும். இப்ப நான் இப்ப கேக்குறேன், அத நீங்க, நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய படங்கள் என்ன நீங்க சொல்லணும், சரியா? அந்த வாக்கியத்தை அப்படி நான் சொல்லுவேன், நீங்க அதை கவனிச்சு படங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லணும்.
1: சரி.
0: ஒளிஞ்சிருக்கக்கூடிய படங்கள்
3: சினிமாவில்
0: ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதெல்லாம் அந்த வாக்கியத்துக்குள்ளேயே படங்கள் வரும், அது எத்தனை படம் இருக்குன்னு நீங்க சொல்லணும், அந்த படங்கள்
3: என்னன்னு
0: சொல்ல தெரியல. முதலே சொல்லி
1: நான் உங்களுக்காக உதவுறேன்.
0: சரி, பாட்டு உதவுறேன்னு சொல்றாங்க. குவஸ்டின் இருக்கட்டுமா, இல்ல எப்படி வேற குவஸ்டின் கேட்கணுமா? சரி, ஒரு பாட்டு லைன் சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்கள். இது அடுத்தவங்களுக்கு நம்ம கேட்போம். மியூசிக் மட்டும் சொல்கிறேன், அந்த பாட்டு என்ன நீங்கள் படிக்கணும். டான் டன் டான் ட ட ட ட ட டான் டன் டான் டான் டான் டா என்ன சொல்லுங்கள் பக்கம். ஆ, கண்டுபிடிச்சிங்களே, அதே
3: தான்.
0: கட்டி காட்டு ரகபவம். சரியா சொல்லிட்டீங்க,
1: சரியா சொல்லிட்டீங்க. டாடால இருந்து ஆரம்பிச்சு அவங்க பாட்டு சொல்லிட்டாங்க. நன்றி
3: நன்றி.
1: ஒரே தடவை சைரா போனோமா, அத மறுபடியும் நீங்க ஒரு தடவை சொல்லுங்க.
0: ஜெயலலிதா கடைசியில சொல்லுவாங்க அந்த படத்துல, பட்டிக்காடா பட்டணமா படத்துல, இப்படி சொன்னாங்க. லாஸ்ட்ல முடியும் அந்த பாட்டுல லைன்ல சொல்லுவாங்க.
1: பாடலுக்காக குரல் கொடுத்திருக்காங்க ஏ ரஹ்மான் மற்றும் யோகி சேகர், மற்றும் இந்த பாடலுக்காக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க விவேக். பாடல் காட்சிகளில் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 4:51. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். இறுதி கட்டத்தில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன்
0: சார். சுப்பிரமணியம் ஐயா பேசுறாங்க
1: சார். பேசுறாங்க.
0: உங்களுக்காக பகடைய உருட்டிடலாமா? உருட்டுங்கள், உருட்டுங்கள். மழை நன்றாக பெய்யட்டும்.
1: உங்களுக்கு 5 விழுந்து,
0: உங்களுக்கு 5 விழுந்திருக்குது.
1: அந்த கேள்வி கேட்டுருமா?
0: அதாவது அவங்க வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, அந்த வாக்கியத்துல படங்கள் ஒளிஞ்சிருக்கு, அது என்னென்ன படம்லாம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், சொல்லுங்க.
1: காதல் பரிசாக மன்னன் ஷாஜஹான் தாஜ்மஹாலை மும்தாஜுக்கு பரிசளித்து திருமணம் என்னும் நிக்காவில் கௌரவிக்கப்பட்டனர் இருவரும். இதுல என்னென்ன படங்கள் இருக்குன்னு சொல்லுங்க.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன். காதல் பரிசுகள்,
2: கௌரவம்,
1: மன்னன், காதலர் தினம் சொல்லலையே.
0: ஷாஜஹான்
1: என்ன பரிசளித்தங்க?
0: அப்புறம் திருமணம் எனும் நிக்கா, கரெக்டா?
1: திருமணம் எனும் நிக்கா. அதாவது காதல் பரிசாக மன்னன் ஷாஜஹான் தாஜ்மஹாலை மும்தாஜுக்கு பரிசளித்து திருமணம் எனும் நிக்காவில் கௌரவிக்கப்பட்டனர் இருவரும்.
0: மொத்தம் எத்தனை படம்?
1: 8 படங்கள் ஒளிஞ்சிருக்கு.
0: 8 படத்துல
1: அவங்க எத்தனை சொல்லிருக்காங்க?
0: அவங்க வந்து தாஜ்மஹால் சொன்னாங்க.
1: தாஜ்மஹால் சொல்லலையே. அவங்க காதல் பரிசு சொன்னாங்க.
0: காதல் பரிசு சொன்னாங்க.
1: மன்னன் சொன்னாங்க.
0: மன்னன், கௌரவம், 3 சொன்னாங்க.
1: அப்புறம் சொல்லுங்க நீ விஜய், நீங்க சொன்னீங்க திருமணம்
0: நிக்கா சொன்ன.
1: அப்புறம் ஒளிஞ்சிருக்கு
0: ஷாஜஹான்.
1: ஷாஜஹான் படம் இருக்கு, தாஜ்மஹால் இருக்கு.
0: நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்டிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ.
0: இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இணைப்பில் இணையக்கூடிய நிறைவான நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம். நிறைவு நேயர்.
2: பஞ்சபாட்டிலிருந்து விஜயன் பேசுறேன்மா.
0: விஜயன் பேசுறாங்க.
2: விஜயன்.
0: உங்களுக்காக பகடையா உருட்டிடலாமா?
2: உருட்டுங்க ஐயா.
0: ஓகே, உருட்டிடலாம். உங்களுக்காக விழுந்திருக்கிற எண்கள்
1: 6.
0: 6. இப்போ நீங்க தான் எங்ககிட்ட கேட்கணும்.

0: குழந்தைகளை பத்தி ஒரு மூணு பாட்டு பாடுங்கம்மா. குழந்தைகளை பத்தி.
1: குழந்தைகளை பத்தியா?
2: ஓடி விளையாடு பாப்பா.
1: தங்கங்களே நாளைய தலைவர்களே. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம்.
2: வரவு எட்டனா செலவு பத்தனா?
0: நான்
2: நினைச்சது
0: வேற பாடல்கள்.
2: நீங்களும்
1: வெக்கப்படுறீங்க.
0: என்னை போலவே இருப்பான். அடுத்து தட்டி தட்டி நடந்து வரும் செல்ல பாப்பா. அப்படி நிறைய பாடல் இருக்குமா?
1: நீங்க குழந்தைகள் சொன்னீங்க, நாங்களும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் பாட்டு. தங்கங்களை நாளைய தலைவர்கள்.
2: நன்றி ஐயா, இணைப்பிள்ளை.
1: நன்றி நன்றி
2: எல்லாருக்குமே ஒரு நன்றி கலந்த வணக்கங்களை நம்ம சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருந்தேன் உங்க ஆர்ஜே விஜய் மற்றும்
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
2: நிறைவான பாடல்கள் வந்துட்டே இருக்குது. ரெட்ரோ திரைப்படத்தை வந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் வரிகளில் இந்த பாடலை கேட்டுக்கலாமா? நிறைவான பாடல் சந்தோஷ் நாராயணன் குரலில் நம்ம கேட்க போறோம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 96.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 ஆயிட்டிருக்குது. எல்லாருக்குமே ஒரு சூப்பரான மாலை வணக்கங்கள். இனி இப்பொழுது கேட்க போறோம் முதியோர்கள் மட்டும் பங்கு கொள்ளும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. உண்மைக்கும் பொய்க்கும் இடையில சண்டை நடந்தா நம்ம வந்து உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையை அழகாக்குறது இந்த சின்ன சின்ன பொய்கள். அந்த பொய்கள் சொல்லி நம்ம அம்மா கிட்ட மாட்டுறது, நம்ம அப்பா கிட்ட மாட்டிக்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மாட்டிக்கிறது, அது மாட்டும்போது அவங்களுக்காக நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறது, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பொய் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட சில பொய்யை வந்து நம்பிக்கிட்டே இருப்போம். எப்படி அப்படின்னா, நம்ம அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டும்போது அந்த நிலா தான்ப்பா நீ, அந்த நிலா மேலே இருந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது உண்மையிலே எங்கள் பாட்டி உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல. இப்படியான சின்ன சின்ன பொய்கள் நம்ம நம்பியிருப்போம். அந்த பொய்கள், நீங்கள் நம்பியிருந்த பொய்களை இன்றைக்கி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். உங்களை வந்து சமாதானப்படுத்தவும், உங்களை வந்து ஆற்றுவிக்கவும் உங்கள் அம்மா அப்பா இல்லை யாராவது கூறிய நண்பர்கள் கூறிய பொய்கள், அந்த பொய்கள்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் மனம் வந்து ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மகிழ்வு அடைஞ்சிருக்கலாம் இல்லையா. அந்த ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அழகான பொய்கள்

இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு அழைக்கலாம் 0462-2256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-2256-1133 என்கிற எண்ணிலையும். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. இந்த சனிக்கிழமை மாலையில் நம்ம பாடல் கேட்கலாம். முதல் பாடல் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இளையராஜா அவர்களுடைய இசையில் தான் நம்ம முதல் பாடல் கேட்க போகிறோம். கங்கை அமரன் வரிகளில் எஸ்பிபி குரலில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்தோம். நம் வாழ்க்கையில் நம்ம நம்பியிருந்த அழகான பொய்கள் பற்றி தான் நிகழ்ச்சியில். முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் ஐயா. ஐயா, வானொலி பக்கத்துலேருந்து கொஞ்சம் விலகி வந்து பேசுங்க. சொல்லுங்க. நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு நன்றி. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சின்ன பிள்ளையில.
0: எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் மற்றும் ஊர்
1: சொல்லலையோ? மூர்த்தியப்பன் சங்கரன் கோயில்.
0: மூர்த்தியப்பன் சங்கரன் கோயில், வணக்கம். சொல்லுங்க ஐயா.
1: சின்ன பிள்ளையில உளுந்தா வடை வாங்கி கொடுத்து சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிப்பாட்டா.
0: சரி.
1: அந்த எண்ணெய் வச்சு குளிப்பாட்டும் போது சிறு குழந்தைகள் வந்து அப்போ வந்து கண்ணு கருத்துன்னு சொல்லி அழுவோம். அதுக்காக ஒரு உளுந்த வடை எது வாங்கி கொடுத்து, அந்த காலத்துல 5 பைசா தான் ஒரு வடை, உளுந்த வடை வாங்கி கொடுத்து எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி அதுக்கு மேல இந்த மிளகும் வெள்ளை போடும் கொடுப்பாங்க.
0: சரி.
1: அந்த யாவும் தான் இப்போதைக்கு இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அதாவது இன்னைக்கு அவங்க பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ரம்யமாக இருந்தது. ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் நம்பிட்டு இருந்த அழகான பொய்கள் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூட கலந்துக்க போகிறோம். யார் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: நம்ப தோழர் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானந்தம். நலம் நலமறியாக.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நலம் விசாரித்ததற்கு நன்றி. சொல்லுங்க.
2: ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
0: ஆமாங்க.
2: சரி. அதாவது சின்ன பிள்ளையில வந்து எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து வெத்தலை போட்டு இருக்கேன்.
0: சரி.
2: அப்ப நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். பாத்துக்கிட்டு அந்த பாக்கு எடுக்கவும் அந்த வெத்தலை எடுக்கவும் அதை போடுறதுக்கு ஆசைப்படுவேன்.
0: எருமை மாடு
2: அதெல்லாம் நீ இப்ப போடப்படாதடா, அந்த பழக்கம் வரப்படாது அப்படிமா. அப்ப நீங்க எல்லாம் போடுறீங்க அப்படின்னா, அப்ப நீ எல்லாம் சின்ன பிள்ளைய பையங்க எல்லாம் போட்டா கோழி வந்து முட்டிடும்.
0: எங்களை காலமாடு வந்து முட்டிடும்.
2: காலமாடுனா அது முட்டும் தான். இந்த கோழியை சொல்லுவாங்க, கோழி முட்டிடும்.
0: கோழி முட்டிடும். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதை நம்புனீங்களா?
2: அதை கூட நாங்க நம்பினோம். சரி, கோழி முட்டிடுமா என்னடா இது, அதுக்கு கொம்பு இல்ல. இருந்தாலும் அது ஒரு பயமாவே இருந்தது.
0: படிப்பு வராதுன்னு சில பேர் சொல்லுவாங்க.
2: ஆமா, அது எதுக்குன்னா அந்த பழக்கம் ஏற்படாததுக்கு வேண்டி சில பொய்களை சொல்லுவாங்க.
0: எதற்காக இருக்கும் அந்த, அப்படியே சின்ன வயசுல அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது எதற்காக, அது தெரியுமா?
2: இல்லையா, அந்த பழக்கங்கள் வந்து உண்டாகும்,
0: இருக்கக்கூடாது.
2: அதெல்லாம் அந்த கெட்ட பழக்கங்கள் எப்பவுமே அவனுக்கு உண்டாயிரப்படாதுங்கிறது வேண்டி சில பொய்களை சொல்லி வச்சிருக்காங்க.
0: பொய்களை சொல்லி.
2: அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் நம்ம பார்த்தோம்னா எங்கேயாவது இந்த சில சோகமான விஷயங்கள்ல வந்து எங்கேயாவது போய் பயந்துடப்படாதுல்ல,
0: அப்படி கூட இருக்கு.
2: அதுக்காண்டி சில பொய்களை சொல்லுவாங்க.
0: சொல்லுவாங்க. நன்றி நன்றி.
2: பல்வேறு விஷயங்கள் அந்த நம்ம நன்மைக்காக வேண்டி அந்த பொய்களை சொல்லுவாங்க. அதை நம்ம நம்புவோம். ஆனா இப்ப நினைக்கும் போது அது ஒரு சிரிப்பா இருக்கு.
0: நன்றிங்க. நன்றி.
2: நன்றியா? நன்றி
0: நன்றி. அது வெற்றிலை பாக்கு சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததுதான். வயதானவர்கள் ஏன் நிறைய அதை சாப்பிடுவாங்க அப்படின்னா, செரிமானம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும். அது அவங்க பயன்படுத்திய அந்த பாக்கு அப்படின்றது தான். அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுண்ணாம்பு தடவி அதில் புகையிலையும் சில பேர் வச்சுப்பாங்க. அப்படி நம்ம சாப்பிட்றத தவிர்க்கிறதுக்காக சின்ன வயசில் வந்து நமக்கு செரிமானமும் நல்லாவும் இருக்கும். இப்போ நீங்கள் வெற்றிலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த செரிமானம் வந்து அந்த வெற்றிலை தான் எடுத்துக்குமே தவிர செரிமானம் உங்களுக்கு உங்களோட பாணியில் இருக்காது அப்படின்ற சில பேர் புகையிலையும் சேர்த்து சாப்பிட்றதுனால அந்த பழக்கத்தை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைச்சிருந்தா உங்களுடைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். இப்படி நம்ம நம்பிக்கிட்டு இருந்த, அதாவது வெத்தலை பாக்கு சாப்பிட்டா வெத்தலை போட்டா அவனுக்கு வந்து மாடு முட்டும் கோழி முட்டும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரியான சில ரம்மியமான வாழ்க்கையை அழகாக்கி இன்னைக்கு நம்ம என்னன்னா சிரிப்பு வர மாதிரியான பொய்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சி நடத்த நம்ம கூட கலந்துக்க போற நேர் யாரு, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கிறோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
3: எனக்கு பள்ளியோட மூணுனா ஒரு மாதிரி தெரியும்.
0: சரி.
3: எங்க அம்மா பள்ளியோட மூணு தோட்டத்துக்கு வருவாங்க. நாம் பயிரிட்டு பாசனம் பண்ணிட்டு மாட்டு தொழுவுல இருந்துட்டு எங்க அம்மா வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னா வீட்டுக்கு வருவேன்.
0: அறவளும்
3: பிறகு பள்ளியோடத்துக்கு கொண்டு விடுவாங்க. நான் போ

0: அதாவது நீங்க பொய் சொல்லி மாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா?
1: அம்மா கொண்டு விடுவா, பிறகு கால் கால கத்திரி மாற வச்சு அடிச்சுதான் கொண்டு விடுவாங்க.
0: அப்படி உங்க அம்மா அப்பா சொன்ன ஏதாவது ஒரு பொய்ய நீங்க நம்பிருக்கீங்களா?
1: அது பொய்ய நான் வந்து தோட அதுக்கு பிறகு தோட்டத்துக்கு போய் மாட்டை தோட்டத்துல ரெடி போட்டு சிமாவுக்கு
0: போயிருவேன்.
1: நண்பர்கள் வந்து சொல்லிவிடுவாங்க, அதுக்கும் மழைலாம் கிடைக்கும். இப்படி நிறைய இதெல்லாம் உண்டு சார் அந்த நேரத்துல.
0: கண்டிப்பா ஐயா, நன்றி ஐயா நிகழ்வுகளை பகிர்ந்துகிட்டா.
1: நன்றி நன்றி.
0: நினைவுகளை எல்லாருமே பகிர்ந்துட்டே இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நம்பிக்கிட்டு இருந்த போய் அதை இப்போ எண்ணி பார்த்தா நம்ம இதெல்லாமா நம்பணும், நம்மளை இப்படியா ஏமாத்தி நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணலை. அந்த மாதிரியான பொய்கள் தான் நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி நினைகளும் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். முதியோர்கள் 0462-256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-256-1133 என்கிற எண்ணில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் பாடல் கேட்கலாம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ஸ்வர்ணலதா மற்றும் மனோ.

0: வாழ்க்கையில் நம்பிய ரம்யமான அழகான சின்ன சின்ன பொய்கள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாலை வணக்கம் கூறுவது ஒடிசர் விநாயகத்தையும் உணவகம் திருநள்ளிட்டம் உரிமையாளர் சந்தோஷம் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம். நான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது எங்க தோட்டத்துல வந்து நாட்டு நாயெல்லாம் உண்டு. அப்ப எங்க காவலர்கிட்ட வந்து இந்த பொம்மேரிய நாய் வாங்கி கொடுங்க இருங்க அப்படின்னு.
0: சரி.
1: அப்ப என் வீட்டுல குட்டி போட்டிருக்கு. நான் வளர்ந்த உடனே அது முடிக்க
0: சொன்னேன்.
1: அப்ப அவன் சொன்னா கேக்க நேரம்லாம் முடிக்கு என்ன ரசிச்சுட்டு இருக்கேன், வளர்ந்த பிறகு உங்களுக்கு கொண்டு தாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது ஒரு வருஷம் ஆச்சு விடாச்சு. அது நான் ஒரு 20 வயசு இருக்கும் போது நான் பொமேரியன் வாங்கிட்டேன்.
0: ஏன்டே
1: குட்டி போட்டுச்சு.
0: ஓ சரி.
1: குட்டி போட்டு 10 நாள்ல முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சு. நான் அதை நினைச்சு பார்த்தேன்.
0: நம்மளை ஏமாத்தி
1: போய் சொல்லி போய் சொல்லி ஏமாத்திருக்காரு. அதை நினைச்சு நினைச்சு
0: கிடிச்சுக்கிடுவேன்.
1: ஆமா ஆமா.
0: அழகா இருந்தது அந்த போய். நன்றி நன்றி.
1: நன்றி.
0: பொம்மரை நாய்க்கு முடி வளருது அப்படி இப்படிலாம் சொல்லி நம்மளை வந்து தாஜா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த சின்ன வயசில் நீங்கள் கேட்ட பொய்கள் அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 0462-256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-256-1133 என்கிற எண்ணிலையும் நிகழ்ச்சியின் நடத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? கழுகுமலையிலிருந்து ஜான்ஸ் மேரி. உங்களுடைய பாட்டு நம்ம வாட்ஸ்அப்ல போட்டோமே இல்ல? ஒரு ஆமா ஆமா. நன்றி நன்றி இணைப்பில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். தர்ம யுத்தம் திரைப்படத்திலிருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். எம்ஜி வல்லபன் அவங்களுடைய வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேரம் 5:28. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
4: சார்.
3: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. வானொலியில இருந்து கொஞ்சம் விலகி வந்து பேசலாமே. சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? உடையாம்பள்ளியில இருந்து பழனி. சொல்லுங்க பழனி.
4: சார், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், எனக்கு படிப்பு வரல.
3: சரி,
4: மறுநாள் அங்க போனா 4 ரூபாய்
3: அடி வாங்கினது.
4: ஆமா,
3: இந்த மாதிரி ஏதாவது பொய்கள் உங்களுக்கு சொல்லி அதை நம்பியிருக்கீங்களா? அந்த நிலாவில் சோறு ஊட்டுறது, வெத்தலை போட்டால் மாடு முட்டும், இந்த மாதிரியான ஏதாவது பொய்யை நீங்கள் நம்பியிருக்கீங்களா?
4: எப்படி சார்?
3: அதாவது நம்ம சின்ன வயசில் வெத்தலை போட போவோம், ஏய் தம்பி நீலாம் வெத்தலை போடாதப்பா, காளை மாடு முட்டிடும், கோழி முட்டிடும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்த பொய் சொல்லியிருப்பாங்கல்ல. சரி, நன்றி நன்றி இணைப்பிலிருந்து.

0: நம்ம சிறு வயதில் நம்மளை நமக்குன்னு ஒரு சில பொய்யை சொல்லி நம்மளை வந்து ஏமாற்றி வச்சுருப்பாங்க. அந்த பொய்கள் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் விஜய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததற்கு நன்றி.
1: உங்களோட பேசி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு.
0: ம், நன்றி நன்றி. உங்கள் பெயர் மட்டும்?
1: சாந்தி.
0: சாந்தி பேசுகிறீங்க, வணக்கம், சொல்லுங்கள்.
1: ம், எங்கள் அம்மா எப்படி தான் சொன்னேன் சின்ன வயசில்,
0: ஆ
1: பாருங்க,
0: பஸ் சீட்டு பின்னாடி உட்கார்ந்தாலும் பின்னாடியே வரும் பாரு அப்படின்ட்டு.
1: நாங்க சின்ன வயசுல அழுதுகிட்டு இருப்போம்ல, எங்க தம்பி எங்க தங்கச்சி எல்லாம் நாங்க இருப்போம்ல, அழக்கூடாது. இங்க பாருங்க நீலா, உங்க கூட வரும் பாருங்க அப்படின்னு
0: போவேன். இப்ப வரைக்கும் நிலா கூட தான் வந்துட்டு இருக்கு.
1: முன்னாடி
0: வந்து பேருந்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப பெரிய ஜன்னல் இருக்கும். பேருந்துல எப்படி ஜன்னல் வந்து நல்ல சூப்பரான இருக்கையோ அதே மாதிரியே பின்னாடி இருக்கையும் வந்து கொஞ்சம் இருக்கை வந்து அப்படிதான் இருக்கும். எப்படின்னா பின்னாடி முன்னாடிலாம் வந்து பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க. பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா ஏதாவது மலை இல்லை மரம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம பக்கத்துலேயே வரா மாதிரியே இருக்கும். இப்படி நம்ம அது சொல்லும் போது ஆமாம் மரம் பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க. அப்புறம் நிழலை பார்த்துட்டே நடக்கக்கூடாது, உடம்பு வந்து குறையும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நிழலை நம்ம பார்க்கக்கூடாது, உடம்பு குறையும் அப்படின்ற மாதிரியான பொய்கள்லாம் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம நம்புன சின்ன சின்ன பொய்கள் அப்படின்ட்டு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாடல்கள் கேட்கலாம். இளையராஜா அவங்களுடைய இசையில், வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் கேட்க போகிறோம். எஸ்பிபி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. காற்றலைகளின் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ் பாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0444249846458 அப்படின்ற எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்கள் கேட்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் விண்ணப்பங்கள் கொடுக்கலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சிகள் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். நாயகன் திரைப்படத்திலேருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் நம்ம கேட்க போகிறோம். புலமை பித்தன் வரிகளில் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா குரலில்

0: வாழ்க்கையில் நம் சிறு வயதில் நம்பிய பொய்கள் பற்றி தான் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறோம். நேரம் 5:41 அடுத்ததாக நம்ம கூட கலந்துக்க போகிற நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, லலிதா பேசுகிறேன்.
0: லலிதா எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? தாளையூத்துலேருந்து லலிதா பேசுகிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் சிறு வயதில் நம்பிட்டு இருந்த பொய்கள் என்ன?
1: அது எல்லாரும் கேட்ட பொய்யா சார்.
0: சொல்லுங்கள். பரவாயில்ல.
1: அண்ணன் சொல்லுவான், உன்னை குப்பை தெரிஞ்சது எடுத்தணும்.
0: இது இந்த சகோதரர்களுக்குள்ளே நடக்கும்ல?
1: ஆமாம். நீ ஒன்றும் இல்லை, நீ அம்மா இது உங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா தான். அவனை குப்பை தொட்டு எடுத்தம்மாங்க.
0: சரி, இந்த மாதிரி வேற ஏதாவது?
1: நான் போய் கேட்டுட்டே சொல்றேன். நான் திறக்கலைங்க வீட்டில், எங்கள் அண்ணன் வந்து பறந்துருக்கான், குப்பை தொட்டு தெரிஞ்சிருக்காங்க. எல்லாருந்த போய் சொல்லுவாங்க சார்.
0: ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோசாலை. சொல்லுங்க கோசாலை.
2: பள்ளிக்கூடம்
0: தாண்டி உங்க நம்ம கிட்ட யாராவது பொய் சொல்லிருப்பாங்கல்ல, அதை நீங்க என்ன நம்பிருக்கீங்க? அப்பவே இன்டெலிஜென்டா இருந்திருக்கீங்க. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. காற்றலைகள் அடுத்தது நம்ம பாடல் கேட்டுடலாம். எல்லாமே ராசாதான் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகள்.

0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
1: வணக்கம்.
0: இறைச்சலா இருக்குமா? கேட்கல.
1: சுப்பையாபுரத்துலேருந்து
0: ராசாத்தி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் லைனில் வந்தீங்கல்ல? ஆமாம், மன்னிக்கவும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டீங்கல்ல? நன்றி. ஒரு நாளுக்கு ஒரு நேரலுக்கு ஒரு நிகழ்ச்சியில் தான் வாய்ப்பு. நன்றி.

நேயர்களே, இன்றைய ஞாபகம் வருது நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த நேயர்களுக்கும் சரி, கலந்துகிட்ட நேயர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நேரம் 5:56. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் மாமன் மகள் திரைப்படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். ஆதித்யன் இசையில், பாலி வரிகளில் கே எஸ் சித்ரா மற்றும் குர்தாஸ் மான், குரலில்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு மாலை வணக்கம். நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, இன்று இரவு 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் B.R. சிவகுமார், 7:25 நம்மை சுற்றி, இன்று இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், 7:32 உழவர் உலகம், இதில் நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும்

0: பலம் பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலை, இரவு 7 திரை இசை. இன்று இரவு 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 நம்மை சுற்றி. இன்று இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம், இதில் நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சுமதி அவர்கள் இன்றிரவு 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். இரவு 9:00 மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் திரு சசிசேகர் வேம்படியுடன் நேர்முகம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். இரவு 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் காப்பியங்களில் வினை கோட்பாடு, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரவு 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். நாளை காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். 7:25 தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்கள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி இடம்பெறும். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, இதில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று, இதில் வாழ்க்கையில் வெற்றி என்பது அனுபவிக்கும் மகிழ்ச்சி இலா அடையும் புகழ் ஷீலா. காலை 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியையில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் என்ன? நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலந்தானாவில் சரிவிகித உணவின் முக்கியத்துவம் குறித்த தகவல். 1:55 தொடர்ந்து நலந்தானாவில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். இரண்டு 15 மணித்திருநாடு, இதில் ரிஷிகேஷ் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல். 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை, இரவு 7:00 திரை இசை. நாளை இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள். நாளை இரவு 7:32 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல்ஸ் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். 7:32 உழவர் உலகம். நாளை இரவு 8:05 இளங்காற்று, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல், 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Naresh Mabu. In a major boost to the India semiconductor mission, Prime Minister Narendra Modi inaugurated the CG Semi-Outsourced Semiconductor Assembly and Test OSAT facility

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:11. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.
2: சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயேத் சர்வ

மாலை 6:22. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பண்பலை 102.6. செல்வத்தில் நாம் குறைந்திருக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தில் உயர்ந்தவராக இருப்பது மிகவும் அவசியம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளது.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள ஈ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலை கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேலே போகிறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரம் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சி வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
1: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் V.R. துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8:30 அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையொட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்கிறது பக்தி மாலை. சேவை என்பது உடல் உழைப்பு சார்ந்தது மட்டுமல்ல, ஆறுதல் கூறி ஆற்றுப்படுத்துவதும் நல்ல சேவையே. ஆகவே மற்றவர்களுக்கு சேவை செய்ய முற்படுவோம்.

0: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6. யாரையும் தவறாக கருதாமல் அவர்களிடம் உள்ள நல்ல குணத்தை மட்டுமே நாம் காண வேண்டும்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்ட பாடல் ஏசிய ராஜ்குமார் இசையில் பாடல் இடம்பெற்றது. கார்த்திக் கிருஷ்ணராஜ் ஆகியோர் பாடியிருந்தாங்க ராஜா திரைப்படத்தில். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உதித் நாராயணன் குரலில் திருமலை திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார்.
2: காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து பூங்காவனம் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளி மையத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் புத்தகப்பை

0: புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான பல்வேறு நிகழ்ச்சிகளான கையேற்றி இழக்கும், சுவர் விளம்பரங்கள், பேனர்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல், துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தில் ஆகியவை நடைபெற்றன. அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாவட்டமாக மாற்றிடவும் அனைத்து தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நலவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ 9 விவசாய பயனாளிகளுக்கு ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் பயிர்கடன், மகளிர் சுயஉதவிக்குழு கடன் மற்றும் வேளாண் எடுப்பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்ததான கொடையாளருக்கு சான்றிதழ் மற்றும் கேடை வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், தன்னார்வத்துடன் இரத்தம் வழங்கும் கொடையாளர்களின் உயிர்காக்கும் பங்களிப்பை நன்றி தெரிவிக்கும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உலக இரத்த தானம் உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கட்டுரை, பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேவலூர்குப்பம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-26 கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் பழுது நீக்கி புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் 2026 மாவட்ட அளவிலான 2ம் காலாண்டு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பிரதம மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 8 குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு, சுகாதாரத்துறை சார்பில் மொளச்சூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு, சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பார்வையிட்டார். பின்பு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக

0: மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40 மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் ஒரு மூட்டை 3000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு ஒரு மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தேதி முதல் அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், Type 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 ஆண்டு முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது.

உள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினேனியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இலைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் டோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் முதல் தகவல், தேசிய கால்நடைகள் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி, அதாவது கோமாரி நோய் தடுப்பூசி 9வது சுற்று இம்மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கி இருக்கிறது. அது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை செயல்பட்டு கொண்டிருக்கும். இந்த நோய் வைரஸ் எனப்படும் நச்சுயிரி மூலம் ஏற்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 125,000 பசு மற்றும் எருமை இனங்களுக்கு இலவசமாக இத்தடுப்பூசி போடுவதற்கு திட்டமிட்டுள்ளது. எனவே கால்நடை வளர்ப்போர் 4 மாதத்திற்கு மேற்பட்ட அனைத்து பசு மற்றும் எருமை இனங்களுக்கு இத்தடுப்பூசியினை போட்டுக்கொண்டு நோயிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு

தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநரும் கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்க அலுவலகத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகில் காலியாக உள்ள எம்ஐஎஸ் அனாலிஸ்ட் என்ற வெளி ஆதார முறையிலான ஒரு தற்காலிக பணியிடத்திற்கு மாதம் 25,000 சம்பள விகிதத்தில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கல்வி தகுதியுடைய 30 வயதுக்குட்பட்ட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து திருநெல்வேலி மாவட்ட நகர்ப்புற வாழ்வாதார மைய அலுவலகம் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப படிவத்தினை மேலாளர், நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூமாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். இந்த விண்ணப்பம் வருகின்ற 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் வழியாகவோ அனுப்பி வைக்க வேண்டுமென திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நம்மை சுற்றியில் அடுத்த தகவல். மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் ஆண்டுதோறும் வீரதீர செயல்கள், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், கலை மற்றும் பண்பாடு போன்றவற்றில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான விருது வேண்டி பதிவு செய்யும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் கருத்துகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பரிந்துரைப்படி அனுப்ப வேண்டிய கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை என வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மத்திய அரசின் www.awards.gov.in என்ற இணையதளத்தில், மீண்டும் ஒரு முறை, மத்திய அரசின் www.awards.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் பதிவு செய்யுமாறும், பதிவு செய்த விண்ணப்பதாரர்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 176 முத்துசுரபி பில்டிங், மணிநகர், பாளையங்கோட்டை ரோடு, தூத்துக்குடி 628003 இதில் இயங்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு விசு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேர்கள் கேட்டது நம்மை சுற்றி. நேர்கள் இனி கேட்கலாம் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:32.
0: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சுமதி அவர்கள்.
1: இன்னைக்கு வந்து நம்ம தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாய்களில் குடற்புழுக்களினால் ஏற்படும் பாதிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம்.
2: இன்றைய காலகட்டத்துல பரபரப்பான நம்மளோட வாழ்க்கை சூழல்ல செல்ல பிராணிகள் வளர்ப்பு அப்படிங்கிறது அதோட செலவழிக்கிற நம்மளுடைய டைம் வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனா எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஏன்னா முன்னே மாதிரி இல்லை, இப்போ அவங்களுடைய படிப்பு சூழல், போட்டிகள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுலயும் நாய்கள் தான் அவங்களுக்கு மிகவும் பிடித்த செல்ல பிராணிகளா இருக்கு. சோ அந்த நாய்களை நோய்கள் இல்லாம பராமரிக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அத்தகு நாய்கள்ல குடற்புழுக்களினால் ஏற்படும் பாதிப்புகளை பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம். இந்த தலைப்பை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த குடற்புழு அப்படின்றது ஒரு ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. ஒட்டுண்ணி அப்படின்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா அப்படின்னா, சில சிறிய உயிரினங்கள் தங்களுடைய உறைவிடத்திற்காகவும் உணவிற்காகவும் சில பெரிய உயிரினங்களை சார்ந்து வாழும், அந்த உயிரினத்தை தான் நம்ம வந்து ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்க நல்லா சாப்பிட்டும் தேரவே மாட்டேங்கிறாங்க, சத்து இல்லாம இருக்கிறாங்க, கிருமிக்கு மருந்து கொடுக்கணும். அவங்க அந்த கிருமி அப்படின்னு மீன் பண்றதுதான் ஒட்டுண்ணி ஆக்சுவலா. சோ அதே மாதிரியான ஒட்டுண்ணிகள் வந்து நாய்களிலும் இருக்கும். அதுல இருந்து நம்ம நாய்களை எப்படி பாதுகாத்துக்கிறது, என்ன மாதிரி பொதுவான ஒட்டுண்ணிகள் நம்ம ஊர் நாய்களை தாக்குது, அதை பத்தி தான் வந்து இப்ப இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: இப்ப வந்து நீங்க நாய்கள்லாம் ஒட்டுண்ணி தாக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம ஊர்ல பொதுவாக நாய்களை பாதிக்கக்கூடிய சில குடற்புழுக்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்போ நிறைய வகையான குடற்புழுக்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம நாட்டு நாய்களை வந்து பாதிக்கக்கூடிய குடற்புழுக்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல நினைக்கிறது என்னன்னா, ஆங்கிலோஸ்ட்ரோமம் கேனைனம், டாக்ஸோகோரா கேனிஸ், பைரோசர்கா லூபி, டைபைலிடம் கேனைனம், டைஃப்ளோபோத்ரியம் லேட்டம். என்னடா இது, சீட கடிச்சாப்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: கேள்விப்படுறோம்.
2: இந்த பேர் எல்லாம் வந்து குடற்புழுக்களோட வடிவங்களை பொறுத்து கிரீக்ல நிறைய பேர் முதல்ல வச்சது. இதற்கு இணையான தமிழ் பேர்கள்ல நம்மளால இதை அடையாளப்படுத்திக்க முடியும்.
1: தமிழ் பேர்லாம் இருக்கா?
2: கண்டிப்பா. ஆங்கிலோஸ்ட்ரோமம் கேனினம் அப்படின்றத வந்துட்டு கொக்கி புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட தலைப்பகுதி வந்து வளைந்து கொக்கி போன்று காணப்படும், அதனால அதுக்கு பேர் கொக்கி புழு. டாக்ஸோகோரா கேனிஸ் அப்படின்றது அஸ்காரிட் வகையை சார்ந்த ஒரு வகையான உருளை புழு.

0: இதோட தலைப்பகுதியும் சற்று வளைந்துதான் காணப்படும். இதுக்கு இதோட முன் தலைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா அம்பு மாதிரி இருக்கும், அதனால இதை வந்து அம்பு தலைப்புழுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து ஸ்பைரோ செர்கால் லூப்பி, இதுவும் ஒரு வகையான உருளைப்புழு. இது வந்து நாய்களின் உணவு குழல் பகுதியில காணப்படும், அதனால இதை வந்து உணவு குழல் உருளைப்புழு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: மேடம் இப்ப வந்து நம்ம குடற்புழுன்னு தான் சொன்னோம், அப்போ நாய்களோட உடல் பாகத்துல எல்லா இடத்துலயுமே புழுக்கள் இருக்குமா மேடம்?
0: அதோட நுரையீரல், கல்லீரல், எல்லா இடத்துக்குமே இந்த புழுக்கள் வந்து பயணம் மேற்கொள்ளும். பல்வகையான புழுக்கள் இருக்கு. தட்டை புழு வகைகள் வந்து நுரையீரல்ல இருக்கக்கூடிய தட்டை புழுக்கள் இருக்கு. பட் நம்ம ஊர்ல காமனா அப்படின்னு நீங்க கேட்டதுனால இந்த குடற்புழுக்கள் எல்லாம் நம்ம ஊர் நாய்களை அதிகமா பாதிக்குது. எந்த குடற்புழுக்களினால் நம்ம ஊர் நாய்கள் அதிகம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த 5 குடற்புழுக்களையும் நீக்கவே முடியாது நம்மளால அந்த லிஸ்ட்ல இருந்து.
1: சரி மேடம், இப்ப நிறைய குடற்புழுக்களை சொன்னீங்க, சில பேர்லாம் வாய்க்குள்ளே வரல, அந்த மாதிரி நிறைய புழுக்களை சொன்னீங்க. இதுல வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பு எந்த புழுவால ஏற்படும் மேடம்?
0: நான் முதல்ல சொன்ன அந்த கொக்கி புழு மற்றும் அம்பு தலைப்புழு, இந்த உருளை புழுக்களினால் ஏற்படும் பாதிப்புகள் நம்ம ஊர் நாய்கள் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொக்கி புழுவானது ரத்தம் உறிஞ்சும் தன்மையுடையது. இந்த அம்பு தலைப்புழு என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து நம்ம நாய்கள உடம்புகள்ல புகுந்துட்டு ஒரு எக்ஸ்கர்ஷன் போற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் கடைசியில அதோட குடற்பகுதிக்கு வந்தே உட்காரும். இந்த புழுக்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதன்மை உயிரின்னு சொல்லுவாங்க. சோ அது பயணத்தப்ப இது ஒண்ணும் சும்மா ஹாய் பாய் சொல்லிட்டு வர்றதில்ல, எல்லா டேமேஜையும் முடிஞ்ச அளவு பண்ணிட்டு வரும். இன்ஃபிளமேஷன், இரிட்டேஷன், எல்லாம் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பிரிங் பண்ணும். அதனாலையும் பாதிப்புகள் ஏற்படும், இந்த புழுக்களினாலையும் பாதிப்புகள் ஏற்படும். சோ இந்த ரெண்டு புழுக்களும் தான் நம்ம ஊர் நாய்கள்ல அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துது.
1: பெரிய நாய்கள்ல இந்த புழு பாதிப்பு ஏற்படுமா, இல்லைன்னா இப்ப பிறந்த இளம் குட்டிகள்லயே இந்த புழுக்களோட பாதிப்பு இருக்குமா மேடம்?
0: பொதுவா ஒட்டுண்ணி தாக்கம் அப்படின்றது இளம் வயதுடைய பிராணிகள்ல தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அதுல வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்க ஈஸியா வந்து நோய் வாய்ப்படுறாங்க இல்லையா, அதே போலதான் பிராணிகள்லையும். ஆனாலும் இந்த ரெண்டு புழுக்கள் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு அதோட லைஃப் சைக்கிளும் ஒரு காரணம். எப்படி இந்த புழுக்கள் வந்து நம்ம செல்ல பிராணிகளை வந்து அடைகிறது அப்படின்றதும் ஒரு காரணமா இருக்கும். இப்ப இந்த கொக்கி புழு பாத்தீங்கன்னா எப்படி இது நம்மளோட முதன்மை உயிரியை அடையும்னு பாத்தீங்கன்னா, 5 வழிகள்ல இது வந்து நாய்களை வந்து அடையலாம். ஒண்ணு வந்து தோல் மூலமா கூட இந்த இளம் புழுக்கள் ஊடுருவி நாய்களை வந்து அடையும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாய் வழியா அந்த நாய்கள் உண்ணக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய நீர், இதுல இந்த இளம் புழுக்களோட கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் ஓரல் வழியா உள்ள போகும்போதும் இது வந்து நாய்களை அடையும். அது இல்லாம நாய்கள் கருவுற்று இருக்கும் போது அந்த கருவுற்ற நாய்களுக்கு இந்த ஒட்டுண்ணி குடற்புழுக்கள் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுக்கு கருவில் இருக்கும் போதே இந்த குடற்புழு தாக்கத்தின் பாதிப்பு ஏற்படும். அத்தோடு மட்டுமல்லாமல் குட்டி ஈன்ற பிறகு பால் வழியாக கூட அந்த நாய்க்குட்டிகளுக்கு தாயிடம் இருந்து இந்த குடற்புழுக்கள் பரவும். சோ இவ்வாறாக பல வழிகளில் இந்த குடற்புழுக்கள் குட்டிகளை அடைகிறது. இந்த கொக்கி புழுக்களை பொறுத்தவரை இன்னொரு வழியும் கூட உள்ளது. நமக்கே தெரியும் நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா ரோடன்ஸ், எலி அதெல்லாம் கடிச்சு சாப்பிடும். சோ இந்த குடற்புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாதிரி கடத்து ஓம்பு எரின்னு சொல்லுவாங்க அத. இப்ப நம்ம நாயெல்லாம் வந்து முதல் நிலை உயிரின்னு சொல்றோம் இல்லையா, இந்த குடற்புழுக்களுக்கு இந்த மாதிரியான எலி அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கடத்து ஓம்பு எரியாக இந்த கொக்கி புழுக்களுக்கு செயல்படுகிறது. சோ இந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணும்னா, அந்த கடத்து ஓம்புயிரில போயிட்டு என்சிஸ்டட் ஃபார்ம்ல ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ள போய் சேஃபா உட்காந்துக்கும். எப்ப வந்து நம்ம நாய்கள் வந்து அந்த எலிகள் எல்லாம் சாப்பிடுதோ அப்ப வந்து நாய்களோட வயிற்றுல அந்த இளம் புழுக்கள் ரிலீஸ் ஆயிடும். சோ இது மாதிரி அது வாழ்க்கை சுழற்சியை கண்டினியூ பண்ணும். ஆக்சுவலா இந்த குடற்புழுக்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட முதன்மை உயிரில குடல் பகுதியில இருக்கும். அதோட முட்டைகள் வந்து நாய்களோட ஃபீக்கல் மேட்டர் மலத்துடன் சேர்ந்து வெளியேறும். சோ நம்ம வெளியே என்வாயர்மெண்ட்க்கு வந்த உடனே அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் டெவலப் ஆகிறதுக்கு. ஏன்னா அதுக்கு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு ஒன்னு இருக்கும் அந்த குடற்புழுக்கு, அந்த ஸ்டேஜ்ல மட்டும்தான் அது அடுத்த நாய்களை தாக்க முடியும், பரவ முடியும். சோ அது வரைக்கும் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நோய் இல்லாத நாய்களுக்கு பரவணும்னா அதோட நீர்லயோ ஃபுட்டுலயோ கண்டாமினேஷன் ஆகி அந்த நாய்களுக்குள்ள வயிற்றுக்குள்ள போகும், திரும்ப அங்க போய் முதிர்ந்த புழுக்கெல்லாம் டெவலப் ஆகும். பழையபடியும் அதோட முட்டைகள் அதோட ஃபீக்கல் மேட்டர்ல வெளியே வரும். இதுதான் இந்த குடற்புழுக்களோட வாழ்க்கை.

0: வாழ்க்கை.
1: சுழற்சி. இது வந்து சாதாரணமா இப்ப டைரக்ட் லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க. சில இந்த கொக்கி புழு மாதிரியான குடற்புழுக்கள்ல கடத்து ஓம்புகிறின்னு சொன்னேன் இல்லையா, எலி, இந்த ஃபீக்கல் மேட்டர்ல வெளியே வந்த முட்டையானது புழுக்கள் ஆகும். இந்த புழுக்கள் வந்து அந்த கடத்து ஓம்புகிரியில போய் கொஞ்ச நாள் வந்து ஒரு உறக்க நிலையில இருந்துட்டு அதுக்கப்புறமா மற்ற நாய்கள் அதை சாப்பிடும் போது அந்த நாய்களோட வயிற்றுக்குள்ள போய் பழையபடி அதோட வாழ்க்கை சுழற்சியை தொடரும். சோ இந்த மாதிரி கொக்கி புழுக்கள்ல பல வகையான வழிகள்ல ரூட்ஸ்ல அது வந்து நாய்களை அடையிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குட்டிகளுக்கு சீக்கிரமா வயிற்றுல இருக்கும் போதே இன்ஃபெக்ஷன் பிக்கப் பண்ணிருது இல்லையா. சோ அதனால பாதிப்பு நிறைய இருக்குது. இதே போலதான் வந்து அந்த அம்பு தலை புழுலையும், அதுல பாத்தீங்கன்னா கருவில் இருக்கும் போதே அதுலயும் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பால் வழியாகவும் தாய்கிட்ட இருந்து குட்டிகளுக்கு பரவுகிறது. இதே மாதிரி கடத்து ஓம்பு எரி எலிகள் அது மாதிரி சாப்பிடும் போதும் பரவுவதற்கு வழிகள் உள்ளது. அது இல்லாம அது சாப்பிடக்கூடிய உணவில் கண்டாமினேஷன் இருந்தாலும் பரவுவதற்கு வழி உள்ளது. சோ இந்த மாதிரி பல வகையில வந்து இது குட்டிகள் அடைகிறதுனால இளம் குட்டிகள் வந்து மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றன இந்த ரெண்டு குடற்புழுக்களை பொறுத்தவரையில்.

0: மற்ற குடற்புழுக்கள்லாம் இந்த மாதிரிதான் பரவுதா இல்லைன்னா அதுக்கு வேற மெத்தடா?
1: மற்ற குடற்புழுக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப இதுல 5 வகையான வழிகள் பார்த்தோம். கொக்கி புழுவை பொறுத்தவரை சில குடற்புழுக்கள் வந்துட்டு ஒன்லி ஓரல் இன்ஜெக்ஷன் அது மாதிரி மட்டும் பரவும், சிலது ஸ்கின் பெனிட்ரேஷன் மூலமா மட்டும், அது மாதிரி பல வகையான பரவுதல் இருக்கு.
0: மேடம் இப்போ நீங்க வந்து பரவுதை பத்தி சொன்னீங்க, இப்ப சாதாரணமா இருக்கிற ஒரு நாய்க்கும் குடற்புழுவினால தாக்கப்பட்ட நாய்க்கும் அதோட அறிகுறிகள் ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா மேடம்? பார்த்தோன்னே தெரியுமா?
1: கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். கொக்கி புழுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரத்தம் முறிஞ்சக்கூடியதுன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு முதிர்ந்த கொக்கி புழுவானது 0.1 ml வரைக்கும் ரத்தம் முறிஞ்சும். அப்ப 10 புழுக்கள் சேர்ந்தா பாத்துக்கோங்க, சோ ஒரு புழு வந்து 0.1 ml, சோ 10 புழுக்கள் சேர்ந்துச்சுன்னா 1 ml போயிடும். அதனால இது வந்து ரத்தம் முறிஞ்சு தன்மையோடது. ரத்தம் முறிஞ்சிருது மட்டும் அல்லாம என்ன ஆகும்னா

0: பகுதியில இது ஒரு இடத்துல மட்டும் அட்டாச் ஆயிட்டு இருக்காது, அப்பப்ப அதோட அட்டாச்மெண்ட் பிளேஸ மாத்திட்டே இருக்கும். சோ எங்கெல்லாம் அட்டாச் ஆகி ரத்தம் உறிஞ்சுதோ அடுத்த பிளேஸுக்கு போகும்போது பழைய இடத்துல இருந்து ரத்தம் வந்து லீக் ஆயிட்டே இருக்கும். இந்த புழுக்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பிளட் வந்து லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல கிளாட் ஆயிடும். பட் இது வந்து ஆன்டி கோயாகுலண்ட், ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கையும் ஒரு வழி வச்சிருக்கும். சோ அதனால அது எங்கெல்லாம் அட்டாச் ஆயிட்டு பைட் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸ் போகுதோ முந்தின இடங்கள்ல இருந்து பிளட் லீக் ஆயிட்டே இருக்கும். சோ அதனாலயும் பிளட் லாஸ் ஆகும். அப்ப வந்து பிளட்டி டயரியா, மியூக்கஸ் கோட்டன்னு சொல்லுவா, ரத்தமும் சலமும் கலந்த ஒரு டயரியா, அந்த மாதிரி கண்டிஷன் வரலாம் கொக்கி புழுக்களை பொறுத்த வரைக்கும். இந்த கொக்கி புழுவும் ஒரு வகையான உருளை புழு தான். அதுக்கு அடுத்த இன்னொரு உருளை புழு தான் வந்து அஸ்காரிட வகையை சார்ந்த அம்பு தலைப்புழு. இந்த அம்பு தலைப்புழு பாத்தீங்கன்னா, கொக்கி புழு வந்து சின்னதா இருக்கும் சைஸ், அதோட மேக்சிமம் சைஸே பாத்தீங்கன்னா 10 to 16 millimeters தான் இருக்கும். பட் இந்த அம்பு தலைப்புழு வந்து பாத்தீங்கன்னா 10 to 18 centimeters வரைக்கும் இருக்கும். நல்ல திக்க ஒயர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அம்பு தலைப்புழு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து சில டைம்ல வாமிஷன்லயே இந்த புழுவை நம்ம பார்க்கலாம். ஓனரே சொல்லுவாங்க, என்னோட டாக் வந்து வாமிட் பண்ணும்போது இந்த புழு வெளியே வந்துருச்சு, என்னோட டாக் வந்து டெஃபகேட் பண்ணும்போது மோஷன் போகும்போது இந்த புழு வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவாங்க. அது வேற எந்த புழுவும் இருக்காது, மேக்சிமம் இந்த அம்பு தலைப்புழுவான அஸ்காரிட வகையை சார்ந்த டாக்ஸோகேரா புழுவா தான் இருக்கும். இது ஒரு இதுக்கு அறிகுறி. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து உணவு குழல் உருளை புழு, ஸ்பைரோசர்கா லூப்பி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த புழு தாக்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, உணவு குழல்ல அது வந்து கட்டிகளை உண்டு பண்ணும். சில நேரங்கள்ல இந்த கட்டிகள் வந்து கேன்சர் கட்டிகளாக கூட மாறுவதற்கான அபாயம் இருக்கு. எண்டோஸ்கோபி முறைகள்லாம் இப்ப நம்ம செல்ல பிராணிகளுக்கும் பண்றோம், இப்ப எங்க மருத்துவக் கல்லூரியெல்லாம் அந்த வசதி இருக்குது. சோ அது பண்ணும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பிற ஆய்வுகளும் இருக்குது அதை உறுதிப்படுத்துவதற்கு. சோ இந்த பாதிப்பு இருக்கிற நாய்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு காஃப் இருக்கும், தொண்டையில ஏதோ மாட்டிக்கிட்டு அதை வெளியே கொண்டு வர மாதிரி அது முயற்சி பண்ணும், இந்த மாதிரியான அறிகுறி இருக்கு. அதுக்கப்புறம் நாடா புழுக்களோட பாதிப்பு இருந்துச்சுன்னா அது வேற ஒரு அறிகுறி, டிராகிங் சொல்லுவாங்க. அந்த நாடா புழு வந்து ஆசன வாயில ஒரு அரிப்பு எரிச்சலை உண்டு பண்ணும். சோ அது வந்து டிராக் பண்ணும், அந்த ஆசனவாய் பகுதிய வந்து கீழே தரையில வச்சுட்டு உராயும். சோ டிராகிங் சொல்லுவாங்க. சோ அதை வச்சுட்டு நம்ம இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதையும் தாண்டி பொதுவாகவே குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்கும் தெரியுமா, சோர்வா இருப்பாங்க, அந்த மாதிரி உடல் சோர்வு, உற்சாகமின்மை. இப்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான டாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்கின்னே ஒரு ஷைனிங்கா இருக்கும், அதோட ஹேர் கோட்டே ரோமமே ஒரு பளபளப்பா ஷைனிங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி குடற்புழு பாதிப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா, சோர்வா, ஷைனிங் இல்லாம, தோல் பளபளப்பு இல்லாம, டல்லா இருக்கும், இதெல்லாம் அறிகுறிகள். அந்த கட்டிகள் வந்து கேன்சர் கட்டிகளாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்பைரோசர்கா லூப்பி அப்படின்ற உணவு குழலில் இருக்கக்கூடிய உருளை புழுவானது கட்டிகளை உண்டு பண்ணும். சாதாரணமா அந்த கட்டிகளா உருவாகிறது கேன்சர் கட்டிகளா உருவாகும், மீன்ஸ் எல்லா இடத்துலயும் அது பரவக்கூடிய தன்மையுடையதாகும்.
1: சரி மேடம், இப்ப நீங்க வந்து பரவுது அதே மாதிரி அதனுடைய அறிகுறிகள்லாம் சொல்றப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்தது. நம்ம இப்ப வந்து எப்படி இந்த குடற்புழுக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் மேடம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: நம்ம இதுக்கு பயப்பட தேவையில்லை, நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷியஸா அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம நிச்சயமா நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹைஜீன், சுகாதாரம். இப்போ நாய்களோட வந்து மலத்துலதான் இந்த முட்டைகள் வெளியேறுகிறது, குடற்புழுக்களோட முட்டைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா.
1: ஆமா,
0: அது வெளியே வந்த உடனே அடுத்த நாய்களை போய் பரவுவதற்கான தன்மையை பெறுவதில்லை. அந்த முட்டைகள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி அது வந்து இடைநிலை உயிரிகள், அதுக்கு வாழ்க்கை சுழற்சிக்கு தேவைப்படும்னா அந்த இடைநிலை உயிரிகளை அடைவதற்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கடத்து ஒம்பு உயிரிகளை அடையணும்னா அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ இதுக்கெல்லாம் முந்தி அந்த டெஃபகேட் பண்ண ஃபீக்கல் மேட்டர், அந்த பாதிப்படைந்த நாய்களின் மலத்தினை வந்து நம்ம அடிக்கடி உடனுக்குடன் சரியான முறையில் அப்புறப்படுத்துவதனாலேயே இதை வந்து பெருமளவு நம்மால் கட்டுப்படுத்த இயலும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்மளோட நாய்கள் செல்ல பிராணிகள் வளர்க்குறோம் இல்லையா, அது போயிட்டு இந்த மாதிரி இடைநிலை உயிரிகளையோ, இடைநிலை உயிரினா என்னன்னா, இப்போ நாய்கள் வந்து முதல் நிலை உயிரி அல்லது ஓம்பு உயிரி அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா அங்க போய் தான் அது முழு வளர்ச்சி அடையும், இனப்பெருக்கம் பண்ணும். இடைநிலை உயிரினா அந்த ஒட்டுண்ணியோட வளர்ச்சிக்கு, இளம் புழு நிலைக்கு சில சிறிய உயிரினங்கள் வந்து கண்டிப்பா தேவைப்படுகிறது. இப்போ இந்த ஸ்பைரோசர்கா லூப்பி உணவு குழல் உருளை புழுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து

சாணி வண்டுன்னு சொல்லுவோம், கோப்ரோஃபேகஸ் பீட்டில் சாணி வண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாணி வண்டு வந்து இடைநிலை உயிரி. இந்த உருளை புழுவோட முட்டையானது அந்த சாணி வண்டோட உடம்புக்குள்ள போயிட்டு தான் பொறிக்கவே செய்யும். முழுசும் வளர்ச்சி அடைந்த இளம்புழு வந்து அந்த முட்டையில இருக்கும். நாயோட மலத்தோட வெளியே வரும்போதே அந்த முட்டையில முழுவதும் வளர்ச்சி அடைந்த இளம்புழு தான் இருக்கும். இருந்தா கூட அத சாணி வண்டு உடம்புக்குள்ள போன பிறந்தான் அதுக்கப்புறம்தான் அது வந்து பொறிச்சே அந்த புழு வெளியே வரும். கண்டிப்பா இதோட வாழ்க்கை சுழற்சிக்கு சாணி வண்டு தேவைப்படுது. சோ நம்மளோட முதல் நிலை உயிரியான நாய்களை இந்த மாதிரி சாணி வண்டை போய் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து கடத்து ஒம்பு உயிரினான ஓணான் தெண்டில் அத மாதிரி அதெல்லாம் சாப்பிடுறத தடுக்கிறதுனாலையும் நம்ம ஓரளவுக்கு இந்த வாழ்க்கை சுழற்சியை கட்டுப்படுத்த முடியும்.

0: அதுக்கு அடுத்ததா நம்ம நாய்களுக்கு குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பா அதோட டெஃபெகேஷன் ஃபீக்கல் மேட்டர்ல வந்து இந்த குடற்புழுக்களோட முட்டைகள் கண்டிப்பா குறைஞ்சிரும் இல்லையா. சோ இது மூலமா நம்ம வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம்.
1: நிறைய நோய்களுக்கு வந்து இப்போ தடுப்பூசி எல்லாம் நிறையவே இருக்கு. இப்போ வெறி நோய் தடுப்பூசி இருக்கு, மூளைக்காய்ச்சலுக்கும் தடுப்பூசி இருக்கு. அதே மாதிரி இந்த குடற்புழு நீக்கத்திற்கும் ஏதாவது தடுப்பூசி இருக்கா, இல்ல அதுக்கு எந்த மாதிரியான தடுப்பு முறையை நம்ம கையாளணும் மேடம்?
0: இதுவரைக்கும் நம்ம நாட்டில் இந்த குடற்புழுக்களுக்கு தடுப்பூசி எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, வெறி நோய் கடிக்கு வந்து தடுப்பூசி இருக்கு, நாய்களில் மூளைக்காய்ச்சலுக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நச்சுயிரி வைரஸ்னால வர்ற நோய்கள். இப்போ இந்த வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு நிலை தான் இருக்கும், ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும். பட் எங்களோட ஒட்டுண்ணியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை, இளம்புழு, முதிர் இளம்புழு, வளர்ச்சி அடைந்த புழு, இந்த மாதிரி பல ஸ்டேஜஸ், பல நிலைகள் இருக்கு. ஒரு அன்னியன் மாதிரி இதுக்கு பல ரூபங்கள் இருக்கு. அதோட இல்லாம இப்போ நீங்க இந்த வைரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாய்கள்ல மட்டும்தான் இருக்கும். இந்த நம்மளோட ஒட்டுண்ணிய குடற்புழுக்களை பாத்தீங்கன்னா முதல் நிலை உயிரியான நாய்கள்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கு, இடைநிலை உயிரியான எலிகள்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கு, சாணி வண்டல ஒரு ஸ்டேஜ் இருக்கு, கடத்து ஓம்பு உயிரியான பேரட்டனி ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க அதுல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. சோ காம்ப்ளெக்ஸ் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க இத. அதனால இத்தகு குடற்புழுக்களுக்கு தடுப்பூசி என்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கிறது. இதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தா கூட பிராக்டிக்கலா நமக்கு அப்ளிகபிளா இன்னும் தடுப்பூசிகள் எதுவும் வரல அப்படின்றதுதான் உண்மை.
1: சரி மேடம், இவ்வளவு நேரம் நீங்க குடற்புழுக்கள்னா என்ன சொன்னீங்க, அதோட வகைகளை சொன்னீங்க, அது எப்படி எல்லாம் பாதிக்கு, அதுக்குடைய அறிகுறிகள், நம்ம அதுல இருந்து எப்படி பாதுகாத்துக்கணும், அதை பத்தி ரொம்ப விளக்கமா

0: சொன்னீங்க மேடம். மிக்க நன்றி மேடம்.
1: ரொம்ப நன்றி. நேயர்கள், இதுவரை நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சுமதி அவர்கள்.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களை அடுத்து கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்று

தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர்

0: அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:06 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சி வந்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. இது இளங்காற்று.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்றோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸில் டெக்னீசியன் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த டெக்னீசியன் போஸ்ட்டுக்கு எத்தனை வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 6557 வேக்கன்சி இருக்குது ஒரு டெக்னீசியன் போஸ்ட்டுக்கு. ஸோ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 18 வயது முதல் 33 வயது வரை உள்ள பிஎஸ்சி பிஇ பிடெக்கு டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.

rrb.indianrailways.gov.in இந்த இணையதளத்திற்கு சென்று கூடுதல் விவரங்களை படித்து தெரிஞ்சு அதன் பின்னால் அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு முறை www.rrb.indianrailways.gov.in. டெக்னீஷியன் போஸ்ட்டுங்க, 6557 போஸ்ட்டு. டெக்னிக்கல் லெவல் படித்தவங்க, அதாவது பிஇ இன்ஜினியரிங், பிடெக்கு, டிப்ளமோ இன்ஜினியரிங், ஐடிஐ, பிஎஸ்சி இந்த மாதிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் 29ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுற வேண்டாம், சில நேரங்களில் மறதிகள் வர நேரம் இருக்கும். ஸோ இப்போ கிடைச்ச நேரத்தை யூஸ் பண்ணி உடனே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு இணைந்திருங்கள். அட்டகாசம் திரைப்படத்திற்காக மனோ பாடியதே.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்திய இராணுவத்தில் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்திய இராணுவத்தில் எந்தன்னு கேட்டிங்கன்னா, 68வது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ட்ரி லெவலில், அதாவது டெக்னிக்கல் லெவல் போஸ்ட்டுக்கு 381 பேர் தேவை. எந்த போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 68வது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ட்ரியில் 381 பேர் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் யார் யார் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகுதி வேணும் அப்படின்னா, 20 வயது முதல் 27 வயது வரை உள்ள பிஇ அல்லது பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.joinindian.army.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதிலே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வருகின்ற 8ஆம் தேதியிலிருந்து தான் ஓப்பன் ஆகும். இந்த 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரை ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் ஃபில் பண்ணிவிடலாம். அந்த ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உடனே ஃபில் பண்ணிடுங்களாம். 8ஆம் தேதி ஓப்பன் ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காஞ்சனா 3 திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆட்டம் பாட்டம் தொழிலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. இளங்காற்று மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சி, இதில் வந்து அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து 341 சீட்டுகள் காலியாக உள்ள நிலையில் அதனை நிரப்பும் பொருட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டு வந்து ஒரு 341 சீட்டுகள் காலியாக உள்ள நிலையில் அதனை நிரப்பும் பொருட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி வயது தகுதிகள் போன்ற கூடுதல் தகவல்களை www.ssc.gov.in இந்த இணையதளத்திற்கு சென்று முழு விவரங்களையும் தெரிந்து அதில் இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 16ஆம் தேதிக்கு முன்னதாகவே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 341 காலி இடங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. புஷ்பவனம் குப்புசாமி குரல்களில்

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458 இந்த தொலைபேசி எண்ணில் கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி நோட் பண்ணிக்கோங்க, agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 044-249-6458 இந்த தொலைபேசி எண்ணில் மேலும் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். நேரம் 8:30.

கேட்ட பாடல் ஜில்லா திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேரம் இரவு 8:34 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனது இந்த ஆண்டுக்கான சுமார், அதாவது ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இன்னும் சில பணிகளுக்கான இடத்தை வந்து நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் எத்தனை காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 450 காலி இடங்கள் இருக்கிறது. ட்ரக் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இன்னும் சில பணிகள் உள்ளே இருக்குது. ஸோ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, கல்வி தகுதியாக பி ஃபார்மசி, பி ஃபார்ம், டிடெக், பிஇ, எல்எல்பி, எம்எஸ்சி, இது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக கூடுதல் விவரங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் இதனுடைய இணையதளமான www.upsc.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த இணையதளத்தில் சென்று பார்க்கறதோட மட்டும் இல்லைங்க, அதிலே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படியே சப்மிட் பண்ணிடலாம். இதோடைய கடைசி தேதியாக வருகின்ற 16 தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு முன்னதாகவே நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம் யூபிஎஸ்சியில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருகிறது, சகலகலா வல்லவன், அப்பா டக்கர் திரைப்படத்தில்.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சி. நேரம் 8:40 ஆகிக்கொண்டிருக்கிறது. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள். வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான பொது காப்பீட்டு நிறுவனமான தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனியில் இந்த ஆண்டிற்கான அப்ரண்டிஸ் பணிக்காக சுமார் 550 நபர்களை தேர்வு செய்ய இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னாக்கி www.newindia.covo.in. மீண்டும் ஒரு முறை www.newindia.co.in இந்த இணையதளத்திற்கு போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற தகுதியும் இருக்குது. விருப்பமும் உள்ளவங்க இதே இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்படி ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற 6ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் திங்கட்கிழமையோடு முடியுதுங்க. ஸோ டைம் எடுத்துக்க வேண்டாம். 550 நபர்கள் அப்ரண்டிஸ் பணிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருது, ஏஐ திரைப்படத்திலிருந்து, கேட்டு இணைந்திருங்கள்.

கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சியில். நேரம் 8:47 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலையில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் 2027 சாட் சர்வீஸ் கமிஷன் பயிற்சி பிரிவின் இந்திய கடற்படை அதிகாரி பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறதுங்க. ஜூன் 2027 சாட் சர்வீஸ் கமிஷன் பயிற்சி பிரிவின் இந்திய கடற்படை அதிகாரி பணிகளுக்கான ஆட்கள் சேர்ப்பு குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ், பைலட், கடற்படை ஆயுத பிரிவு, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக், கடற்படை கப்பல் கட்டுமான பிரிவு, இது போன்ற ஒரு 12 பிரிவுகளில் உள்ள அதிகாரி நிலை பணிகளுக்கு தகுதியான திருமணமாகாத ஆண் பெண் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதி வந்து 27 இந்த மாதம் 27 சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய இணையதள முகவரி www.joinindiannavy.gov.in. மீண்டும் ஒரு முறை www.joinindiannavy.gov.in. இந்த இணையதள முகவரிக்குள்ள போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 27. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது புலி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:52. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. சில வேலைவாய்ப்பு தகவல், அடுத்த தகவல், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் TNPSC குரூப் 1 அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து டெபுட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் உள்ளிட்ட உயர்மட்ட பதவிகளுக்கு நேரடி நியமனம் வழங்கும் தமிழ்நாட்டின் மிக சிறந்த வேலைவாய்ப்புகளில் இதுவும் ஒன்று. விருப்பமுள்ளவங்க இதனுடைய காலி இடங்கள் மற்றும் தகுதிகள் முதல் பாடத்திட்டம் வரை தேர்வு முறை ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணுங்கிற விதம் இது எல்லாத்துக்குமே இணையதள முகவரியான www.tnpsc.gov.in இந்த இணையதளத்திற்கு போயினீங்கன்னா முதல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிச்சுட்டு அதன் பின்னே அதில் இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் 29 சொல்லியிருக்கிறாங்கோ.
1: தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவனே,
0: மகிழ்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் பலிக்கிறது.
1: மாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமா

நேரம் 8:56 நிமிடம். இளங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் அஞ்சாதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை தொடர்ந்து 9 மணிக்கு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் திரு சசிசேகர் வேம்படியுடன் நேர்முகம் கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம். மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் திரு சசிசேகர் வேம்படியுடன் நேர்முகம். எமது மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நெல்லை பண்பலை. நேரம் இரவு 9:30. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் காப்பியங்களில் வினை கோட்பாடு, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நெல்லை பண்பலையில். வினை என்பது ஒரு செயல், தொழில் என்ற பொருளை குறிக்கின்றது. இதை நல்வினை, தீவினை என்று இருவகைப்படுத்தலாம். வினை பயன் என்பதற்கு செயலின் விளைவு, தொழிலின் பயன் என்று பொருள் கொள்ளலாம். இதனையும் நற்பயன், தீப்பயன் என இருவகைப்படுத்தலாம். ஒருவன் செய்யும் செயல் நல்ல செயலாக இருந்தால் அதன் பயனாய் நன்மையும், தீய செயலாக இருந்தால் அதன் பயனாய் தீமையும் விளையும். இந்த வினை விளையும் காலம், அதாவது பயனளிக்கக்கூடிய காலம், மனிதனுடைய நிகழ்காலத்திலோ மறுபிறவியிலோ நிகழும். இந்த கருத்தை இந்திய சமயங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்த நிகழ்வே கர்மா என்று வழங்கப்படுகிறது. இதையே தமிழ் இலக்கியங்களில் ஊழ்வினை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமயங்கள் வினை கோட்பாடு என்றும் விதி கோட்பாடு என்றும் குறிப்பிடுகின்றன. இவற்றினை இந்து சமயத்தில் விதி, சமண மதத்தில் ஊழ், ஆசீவகத்தில் நியதி, எல்லாம் தமிழ் இலக்கிய இலக்கண ஒழுக்க நூல்களில் விவாகித்திருந்த கர்மம் என்ற அடிப்படை கருத்துடன் நெருங்கிய தொடர்புடையனவாக இருந்தன என்று நா வானமாமலை கூறுகிறார். எனவே கர்மா என்பது வினையும் அதன் செயல்பாட்டு முறையும் சேர்ந்த நிகழ்வு என்று கூறலாம். இந்த நிகழ்வு மனித நம்பிக்கையின் அடிப்படையில் எழுந்த ஒரு கோட்பாடாகவே எண்ணப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நெல்லை பண்பலையுடன்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியச் சாரலில் காப்பியங்களில் வினை கோட்பாடு இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இந்திய சமயங்கள் யாவும் வினை கோட்பாடில் நம்பிக்கை கொண்டவை. மணிமேகலையில் நல்வினை தீவினை எவை எவை என்று பின்வரும் பாடல் மூலம் அறியலாம். கொலையே களவே காம தீவினை உளையா உடம்பிற் சொன்றும் மூன்றும் பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல்லென சொல்லிற் தோன்றுவ நான்கும் வெகல் வெகுழல் பொல்லா காட்சி என்று. அதாவது கொலை களவு காமம் ஆகிய தீய ஒழுக்கம் மூன்றும் தளர்ச்சியுற்ற உடலிலே தோன்றுவன. பொய் புறங்கூறல் கடுஞ்சொல் பயனற்ற சொல் என்று நால்வகை குற்றங்கள் சொல்லிலே தோன்றுவன. இந்த வகைகளில் தீயவற்றில் மனதை யாரும் செலுத்த மாட்டார்கள். அப்படி தீயவற்றில் மனதை செலுத்துவாராயின் விலங்கு பேய் நரகர் என்று பிறப்புகளை எடுத்து துன்பமுற்று பிறவிதோறும் துன்பமுறுவர் என்று தீவினையை சுட்டிக்காட்டுகிறார் சீத்தலை சாத்தனார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நெல்லை பண்பலையில்.

0: ரோட்ல முக்கோண வடிவுல பலகை இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னடா?
1: தெரியாது சார்.
0: வட்ட வடிவத்துல இருக்கே அதுக்கு?
1: தெரியவே தெரியாது சார்.
0: சதுர வடிவத்துல இருந்தா அதுக்கு?
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கோண வடிவில் இருப்பது எச்சரிக்கை பலகை, வட்ட வடிவத்தில் இருப்பது உத்தரவு பலகை, சதுர வடிவத்தில் இருப்பது தகவல் பலகை. சாலை விதிகளை தெரிந்து கொண்டு வாகனம் ஓட்டுவீர், விபத்தினை தவிர்ப்பீர்.
2: தம்பி, வீட்டுல ஒரே கூட்டமா இருக்க, எதுவும் விசேஷமா?
3: சார், என்ன சார், உங்க வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கு. விஐபி யாராச்சும் வந்திருக்காங்களா?
2: அண்ணே, ரொம்ப பெரிய லைட்டிங்க போல, ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்களே. சீக்கிரமா ஓடி போய் வீட்டுல போய் பாருங்க. முதல்ல
4: என்ன எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்கு வீட்டுல? இந்தா போறேன் வீட்டுக்கு.

0: ஒவ்வொரு பெண் குழந்தையின் வருகையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சி. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை மதிப்போம்.
1: நேரம் 9:50. இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் காப்பியங்களில் வினை கோட்பாடு இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். ஊழ்வினையானது, அதாவது பழவினை என்று கூறுவார்கள். நாம் முன் செய்த வினைகளான முற்பிறவிகளில் பெருப்பிறவிகள் அடைந்து அவற்றினை அடுத்த பிறவிகளிலும் தொடரும் என்பதை சமயங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதாவது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் 3 கொள்கையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டதில் ஒன்றுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதாகும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் தேவந்தியோ கண்ணகியிடம் உன் கணவன் கிடைப்பான் என்றும், உனது ஊழ்வினை அகழுவதற்கு சூரியகுண்டம் சோமகுண்டம் என்னும் காமவேல் கோட்டம் நீ தொழ வேண்டும் என்கிறாள். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நந்தட்டன் என்பவன் முற்பிறப்பில் தாய், தந்தை, ஆசிரியர், அரசன், மேலானோர் ஆகிய முதுபெரும் குறவர்களை பேணாமலும் அவர் சொல்லுக்கு பணியாமலும் இருந்த பாவத்தால் உண்டான பயனால் இந்த பிறப்பில் தாமரை மலர் போலும் இத்திருவடிகளை பெறிந்து பாவியேன், நான் பெருந்துன்பம் அடைந்தேன் என்று கூறி தன் முடியை சீவகன் திருவடியில் வைத்து நர்த்தண்டன் அலறினான் என்று சீவக சிந்தாமணி முற்பிறப்பில் செய்த வினையை எடுத்துச் சொல்கிறது. வினையானது ஒருவன் செய்த செயலினை பொறுத்து நல்வினை, தீயவினை என்று அமையும் என்பதையும், மறுபிறவியில் அவற்றின் தன்மையை பொறுத்து ஊழ்வினையானது உறுத்து வந்து நன்மையையோ தீமையையோ ஏற்படுத்தும் என்பதையும் இன்றைய இலக்கிய சாரலின் மூலம் தெரிந்து கொண்டோம். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி 1 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கான விருப்ப பாடல் உலாவரும் நிகழ்ச்சி.

0: உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழ வேண்டுமானால் 0462 2561 1132 மற்றும் ஒரு எண் 0462 2561 1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு வரும் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிக்கங்க.
1: நான் புதுக்கோட்டல இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல்?
1: தூரல் நின்ன போச்சு பாடத்துல இருந்து எரிகரசும் காற்று, இந்த பாட்டு வைங்க சார்.
0: கேஜே ஏசுதாஸ் குரல்ல வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட.

0: நேரம் இரவு 10:06. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இனியவரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் பேசுறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரை ஜவஹர்பட்டினம் உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி சார்.
0: என்ன ஒரே மகிழ்ச்சியோட வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் பேசும்போதே அந்த மகிழ்ச்சி தெரியுதே.
1: கண்டிப்பா சார், நீண்ட நாள் ஆச்சுங்க சார் உங்கள்கிட்ட உரையாடி, ரொம்ப இந்த தருணங்கள் மகிழ்ச்சியும் கூட. நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அதோட சேர்ந்து அந்த ஒரு மெலடியான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மெலடி சாங் சார், அந்த ஜோதி மலங்கிற திரைப்படத்துல ஜெஸ்டஸ் ஐயா அந்த வாணிஜலம் பாடிய அந்த வெண்ணிலா முகம் பாடுத, அந்த வெண்ணிலா கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார்.
0: ஓகே ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்ட இணைந்தங்கள்.

0: நேரம் 10:12. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் இணைறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் அடிமையில இருந்து

0: நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இதமான இந்த ராத்திரி வேளையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் இன்சையரசன் முத்துக்குமார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் சார்.
0: சூப்பர். முதல்ல ராத்திரி வேலை நீங்க, அப்புறம் இனிய இரவு வணக்கம், இரவுன்னு சொல்லியிருக்கீங்க. ராத்திரினாலே உங்க ஞாபகம் தான் வருது இல்லையா. சிந்து புந்தரி முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல், ஒரு மெலடி பாடல் கேட்கலாம்.
1: எங்க போய் சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன், அந்த பாடலை கொடுங்க சார்.
0: ஓகே, குடைக்குள் மலை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது.

0: நேரம் இரவு 10:24 ஆய்கொண்டிருக்கிறது. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பேர் என்னவோ?
1: மனோ
0: எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல், இதோ கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான விவரங்களுக்கான தொலைபேசி எண் 044-249-68-58. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண் 044-249-68-58. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 10:30. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: உங்க பேர்?
1: புன்னைநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, ஒரு மெலடி பாடல் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். அந்த பாடல் வரி கவிஞர் வாலி, பாடியவர் மனோ, சுனந்தா, இசை இளையராஜா.
0: மனோவும் லலிதா ஸ்ரீயும் பாடிய பாடல். என்ன உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:36. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். உங்கள் பேர் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க மேடம், என்ன பாடல்? நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு.
0: சொல்லுங்க சொல்லுங்க மேடம், என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: புதிய வார்ப்புகள் படம். வான் மேகங்களே வாழ்த்துங்கள். அந்த பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:41. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: இரவு வணக்கம்
1: இரவு வணக்கம் இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க என்ன யார் பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்? அனைவரும் நலமாக இருக்கிறோம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடல்.
2: காவலுக்கு கெட்டிக்காரன் சார், சோலை இளங்குயில்.
1: ஓகே, மனு சித்ரா பாடியது கேட்டிருக்கீங்க.
2: ஆமா சார்.
1: நன்றி நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: சுகமான ராகங்கள் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து கலந்துக்க வரும் அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் சொல்லிக்கலாமா?
1: தேனில சொன்னது. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோமா? சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி,
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:53. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவரும் நிறைவான நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு தொகுப்பாளருக்கு பணிவான முன்னிரவு வணக்கங்க.
0: முன்னிரவு வணக்கம். சொல்லும் நபரின் பேர் என்னவோ?
1: நான் திருப்பூர்ல இருந்து சேரங்காசி பேசுறேங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்,
1: அக்னி சாட்சி திரைப்படத்திலிருந்து கனா காணும் கண்கள் மெல்ல என்ற பாடலை உடையவர் மூலம் தலைமுறை கேட்டுக்கொள்ளும் பயப்படுத்தும் செய்மட்டும். நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது நிறைவான பாடலாக. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் அக்னி சாட்சி திரைப்பட பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:00. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒளி வழங்குபவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். 7:25 தொடர்ந்து வணக்கம் பரணி, இதில் தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்கள் தொடர்ந்து வணக்கம் பரணி, இதில் ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று, இதன் தலைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா. 10:02 மனம் விரும்புவதை நேர் விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துகள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியையில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் என்ன? நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு

100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலம் தனவில் சரிவிகித உணவின் முக்கியத்துவம் குறித்த தகவல். 1:55 தொடர்ந்து நலம் தனவில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். மணி 2:15 மணித்திரு நாடு, இதில் ரிஷிகேஷ் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10, 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள். 7:32 லண்டன் லார்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சி

2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள். 7:32 லண்டன் லார்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் இயர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். 7:32 உழவர் உலகம், இதில் கால்நடை சிகிச்சை வளாகத்தில் கால்நடை வளர்ப்போருக்கும் கால்நடைகளுக்கும் வழங்கப்படும் சேவைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சிஜி சைமன் அவர்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் நருந்தொகையின் ஏறுவரிசை வரி பாடல் அழகு. 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: என்னென்னமோ சொல்ல துடிக்கிறார்.
1: திரைகோணத்திலே வாலிப விருந்து படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: Mumbai and its suburbs received intense showers, prompting the closure of schools in Mumbai, Thane and Palghar. Flood-like conditions were reported from parts of Palghar district, affecting road and rail traffic. Meanwhile, the IMD has issued a red alert for Mumbai, Thane, Palghar and the ghat areas of Pune and Satara for the next 2 days. In FIFA World Cup, the round of 16 is underway between Morocco and Canada in Houston, Texas tonight. Canada reached this historic knockout stage for the first time by defeating South Africa, while Morocco advanced by eliminating the Netherlands in a penalty shootout. And that's the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின்படி 2:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியல். இன்றைய நிகழ்ச்சியில் கிழக்கு வாசல், இணைந்த கைகள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இடம்பெறுவது கிழக்கு வாசல் படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல். அடுத்து இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் குடியிருந்த கோவில், உயர்ந்த மனிதன், மூன்றெழுத்து ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது குடியிருந்த கோவில் படத்திலிருந்து பாடல்கள்.

0: வந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன்?

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா

முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா. இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து

0: உடம்புக்கு பணியில் நனைஞ்சாக்க ஆகாது உடம்புக்கு.
1: ஏ முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா.
0: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா.

தோணுது அடையம்மா இப்போது என்னும்மா தோணுது.

பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அந்தமான் காதலி, இளமை ஊஞ்சலாடுகிறது, சிட்டுக்குருவி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கும். பாடலை பாடியவர் TM சவுந்தரராஜன்.
2: பணம் என்னடா

பேசாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன், பணம் பணம் பணம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்

இதுவரை அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் வாணி ஜெயராம்.

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும்

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம்? ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம் எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் ரே கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆபேரி ராகத்தில் அமைந்த பஜரே ரே மானச, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கை கொடுப்பால் கற்பகாம்பாள் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.